தெய்வீக ராகத்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர் வேதவல்லி பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நாள் 2026 ஜூன் மாதம் 9 இன்று செவ்வாய்க்கிழமை. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நேரம் 6:03:25. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். விநாயகனே, நீ நினைத்தாலே ஆகாத காரியம் எதுவும் இல்லை. உன்னை நம்பி தொடங்கும் எந்த வேலையும் வெற்றியில்தான் முடியும். நாம் கேட்ட அந்த பாடல் செம்பொன்னார் கோவில் சண்முகம் இயற்றி வைத்தியநாதன் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் அது. நேரம் 6:09:10. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, மலை மீது அமர்ந்த முருகா, உன் மனக்கவலைகள் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும். வேம்பத்தூர்

நேரம் 6:12:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஓம் நமச்சிவாயா என்று 5 எழுத்து மந்திரத்தை தினமும் உச்சரித்தாலே போதும், மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கி மனம் அமைதியோடு இறையருள் பெறும். அரவிந்த ஸ்ரீராம் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். பாடல் பி. செந்தில்குமார்.

இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:19:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பின் வடிவாகவும் அருளின் ஒளியாகவும் கருணையின் கடலாகவும் வீற்றிருக்கும் அம்மனை போற்றி வரும் பாடல் இது. வீரமணி சோமு இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல். பாடல் கே. சோமு.

வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்க்கையை எளிமையாக புரிய வைக்கும் ஓர் வழிகாட்டி இறைவன். அவர் சொல்லும் பெரிய தத்துவங்களாக தோன்றினாலும் அதில் அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் 1000. பகவான் கிருஷ்ணனை போற்றி வரும் பாடல் இது. மீண்டும் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

உன்னையே நம்பியவர்க்கெல்லாம் மலையை குடையாக கொண்ட கருணை உள்ளம் கொண்ட கோகுல கிருஷ்ணனின் அருளை கேட்டும் ஏவி ரமணன் உமா ரமணன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 6:33:40. அருள்மணி மாலை கேட்டுட்ருக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, கர்த்தர் உன் இருதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார், கர்த்தரை நினைத்தாலே போதும். லவ்லின் சாம்வேல் இசையில் மின்மினி பாடிய பாடல்.

மின்மினி பாடிய பாடல் கேட்டோம். நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:38. நித்தம் நித்தம் இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு, நேர்மை, கருணை இவை அனைத்துமே இறைவனின் பிறப்பிடமாகும். மன்னிக்கும் குணம் உள்ளவர்களையே அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறார். டி கே ராமமூர்த்தி இசையில் ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல் அப்துல் ரஹ்மான்.

0: கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் இயற்றியல் கிருஷ்ணன் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இறைவனை நம்புங்கள், ஏனெனில் மனிதர்களால் செய்ய முடியாததை இறைவன் நமக்கு எளிதாக முடித்து கொடுப்பார் என்ற சிந்தனை வரிகளோடு நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 25 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகள் இருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
1: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். ஆர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியல்

0: பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 25 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் ஹரிஹரன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி அருமை. நச்சுப்பிள்ளை, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். பிரகாஷ், இனிய காலை வணக்கம். அன்புராணி, இனிய காலை வணக்கம். வீச்சூர் ராஜ்குமார், இனிய காலை வணக்கம். பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு, பழையவண்ணாரப்பேட்டை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வளமரும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முரளிதரன், விழுப்புரம், இனிய காலை வணக்கம். ஹரிஹரன், அழகிய மதுரை மீனாட்சி, அகிலம் போற்றும் அன்னை அரசாட்சி, வாணிஜெயராம் பாடல் அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். யோகவேணு, வணக்கம், கோவை மாவட்டம். பொன்னியவன் மேடு வண்ணை கணேசன், இனிய காலை வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு கமலாவர்தன், இனிய காலை வணக்கம். கனகராஜ், இனிய காலை வணக்கம். மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், இனிய காலை வணக்கம். மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் ஆகியோர், இனிய காலை வணக்கம். சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வாழ்த்துக்கள். மதுரை சு சண்முக சுந்தரம், முத்துக்குமரன், சாந்தி ரமேஷ், கமலாவர்தன், ஹரிஹரன், பிரபாகரன் உள்ளிட்ட நேயர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள், சிவரூபமான கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல்கள் அருமை. மதுரை மீனாட்சி அம்மன் பாடலும் அருமை. கேட்டோம், ரசித்தோம், பக்தி பரவசத்தில் எங்களை ஆழ்த்தியது. நிகழ்ச்சியில் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் வளம் வந்த முதல் பாடலே நவரூபமான சிவனை, உன்னை வேண்டி காலை வேளையில் மனசுக்குள் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தந்தன. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சூப்பர், அருமை. நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய தினம் பிர்சா முண்டா தியாகிகள் தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை, 12:50 மீண்டும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் பிரதம மந்திரியின் பழங்குடி இன மேம்பாட்டு திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ண ஜாலம் திரை இசை பாடல்கள். 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:50 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 5:10 பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரை காணம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரை காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும் திரை இசை பாடல்கள் இடம்பெறும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன் சந்திரன், 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய தேரை இசைப்பாடல்கள் இடம்பெறும்.

0: நேரம் 7 மணி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மை உறங்கச் செய்வது வேலை இல்லை. உறங்க செய்யாமல் மீண்டும் மீண்டும் முதற்கனவாக நம் செயல்களை தூண்டுவதே கனவின் வெற்றியின் இலக்காகும் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பி ஜெயஸ்ரீ குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் வைரமுத்து. நாம் கேட்ட அந்த பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. நேரம் 7:06:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். அடுத்ததாக இன்றைய தினம் பிர்சா முண்டா தியாகி பிறந்த தினம்.

1875 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறந்த பிர்சா முண்டா ஆங்கிலேய அரசிடமும் உள்நாட்டு நில உடைமைதாரர்களிடமும் அடிமைப்பட்டிருந்த மக்களுக்காக போராடினார். மக்களால் மண்ணின் மைந்தன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட இவர் மண்ணுரிமைக்காகவும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தையும் சாதிய நில பிரபுத்துவத்தையும் எதிர்த்து போராடினார். தன் புரட்சிகர சிந்தனைகளாலும் தீரம் மிக்க போராட்டத்தினாலும் மக்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர விரும்பினார் பிர்சா முண்டா. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்தார். எதிர்ப்பு குரலோடு சேரும் போர்தான் நம் விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று நம்பியவர் மக்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். 1895 ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் சிறை சென்ற பிர்சா முண்டா 2 ஆண்டுகளுக்கு பின் விடுதலையானார். சிறையிலிருந்து வெளிவந்ததும் மீண்டும் தன் போராட்டங்களை தொடங்கினார். 1900ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா சிறையில் இதே நாளில், அதாவது 9ஆம் தேதி ஜூன், நோய்வாய்ப்பட்டு இறந்தார் என்று அறிவித்தது ஆங்கிலேய அரசு. இவரது செயல்பாடுகளை போற்றும் விதமாக ஜார்க்கண்ட் விமான நிலையம், பல்கலைக்கழகங்களுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டு பெருமை சேர்க்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு பிர்சா முண்டா நினைவு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டுள்ளது. இவரின் உருவப்படம் இந்திய நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் எமது, இந்த நிலம் எமது, இந்த காடு எமது என்று பல்லாண்டுகளுக்கு முன்னதாகவே வாழ்வுரிமைக்காக போராடியவர் பிர்சா முண்டா. 25 ஆண்டுகளே வாழ்ந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய பிர்சா முண்டா அவர்களை, அவரது தியாகத்தை நினைவு கூறுவது பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பிர்சா முண்டா தியாகி பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் நமக்காக தகவல்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே சசி எழில்மணி. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 செய்திக்குறிப்பு. 2026 மற்றும் 2027 கல்வியாண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைகள் BVSV AH மற்றும் BTEC பட்டப்படிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSV, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர்களின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://admtanuvas.ac.in மூலமாக 17

0: 6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியர் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற படிவங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, மாணவர் சேர்க்கை க்கான தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், சென்னை 51 செய்திக்குறிப்பு கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோ.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: வாலி இயற்றிய பாடல் கேட்டோம். ராசையா என்ற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை இடம்பெறும்.
1: தமிழில் செய்தி அறிக்கை. ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25,00,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்விச் செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர

0: முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடும் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வந்து வாங்க ஒரு பாடலோடு தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: மதன் கார்கி வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டோம். RRR திரைப்படத்திற்காக மரகதமணி இசையில் யாசின் நிசார் ராகுல் குழுவினர் பாடிய பாடல் அது. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 8:02 உங்கள் விருப்பம். கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இணைய பெயருடன் ஒலி உலாவர கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 9:02 கலக்கல் அரங்கம். நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: சாமுரை திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் திப்பு குழுவினர் பாடிய பாடல். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் டிசி ராஜேஷ் ஆர்ஜி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக அமையட்டும், வாழ்த்துக்கள். சாமுனி கேஎம் இனிய காலை வணக்கம். கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலே அருமை சார், வாழ்க வளர்க வளமுடன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம். பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், சூப்பர் சார், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர் தித்திக்கும் இனிய காலை வணக்கம். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் அருமை, நன்றி வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஷ் இனிய காலை வணக்கம். ஆனந்த் முருகன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேயர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையே தொடர்ந்து அனுப்புங்க. நேரம் இப்பொழுது 7:37:50.
1: Hey guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: 102.3 FM.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வானத்தை போல திரைப்படத்திற்காக சுக்வீந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய பாடல் அது. இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடல் ப விஜய். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜில் வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்புங்க. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: தெனாலி திரைப்படத்திற்காக தாமரை இயற்றிய பாடல் கேட்டோம். ஏஆர் ரகுமான் இசையில் கமல்ஹாசன், எஸ் சித்ரா, கிளின்டன் டாமினி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் சோமசுந்தர பிரபு, இனிய காலை வணக்கம் சார், நிகழ்ச்சி அருமை, ராஜமாணிக்கம் கோபி, இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணுகோபால், வணக்கம், வாழ்த்துக்கள். காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இன்றைய நிகழ்ச்சியில் யாவும் வளம் அந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், நைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன், இனிய காலை வணக்கம்.

சூளை மனோகரன் இனிய காலை வணக்கம். ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் இனிய காலை வணக்கம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் புலரும் காலை பொழுதில் இனிய காலை வணக்கம். எஸ் பழனி இனிய காலை வணக்கம். பாலசுப்ரமணியம் மதுரை சு சண்முக சுந்தரம் ரோசையா சாந்தி ரமேஷ் பாபு முல்லக்காடு சூளை மனோகரன் பிரபாகரன் சங்கர் சேந்தமங்கலம் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து இனிய காலை வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா பற்றிய தகவல்களை தொகுத்து வழங்கிய ஆர்ஜே சசி எழில்மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன் முதல் பாடலை மனதை ரம்யமாக சூழ்ந்தது. இனிய காலை வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் பதிவு கொடுத்துருக்காங்க. முன்னதாக ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி தான் அது. நேயர்கள் தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: அருண்ராஜ் காமராஜ் இயற்றிய பாடல் அது. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டிஇமான் இசையில் ஜெயமூர்த்தி அந்தக்குடி இளையராஜா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். முன்னதாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி ஒன்று முகநூலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2026 நடந்த 18 வயது உட்பட்ட ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? 18 மென்ஸ் ஏஷியன் கப்புடைய ஹாக்கி போட்டியில் யார் வந்து பட்டம் வென்றாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய நேயர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. குப்புசாமி இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. மகாதேவன் ஜப்பான் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி நடப்பு சாம்பியனான ஜப்பானை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜகோபாலன், அண்ணாமலை, சிவன், அருண், கண்ணன், குப்பநத்தம், டி ராமு, பிரகாஷ், டிபிஎஸ், நாகராஜ், வீரதுரை, பிரமிளா தமிழ்ச்செல்வன், அந்தோனிராஜ், மேலப்பேடு தயாளன், அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ராஜலக்ஷ்மி, அருணாச்சலம், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், செல்வகிருஷ்ணன், மந்திரமூர்த்தி ஆச்சாரி, மயிலை பட்டாபி, சூளை மனோகரன், மதுரை சு சண்முக சுந்தரம், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, பிரபாகரன், பாரிவல்லல் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜப்பானை எதிர்த்து இந்தியா விளையாடி 4-0 என்ற கோல் கணக்கில் கோப்பையை கைப்பற்றியது. பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன் 6 முதல் 7 வரை வளம் வந்த பாடல்கள், இதயத்திற்கு உற்சாகமாக இருந்த ஆன்மீக பாடல்கள் கேட்டும், 7 முதல் 8 வரை திரை இசை பாடல்கள் உடம்பிற்கு உற்சாகமாக இருந்தது. இந்த 2 நேரமும் போனது தெரியவில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்காக தமது பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் 8 செய்தி சுருக்கம்.
2: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு

அறிவுறுத்தி உள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாப்பியா சந்தோஷமா இருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. ஸோ காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி டே வந்து எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சிடும், ஒரு சந்தோஷத்தோடு எழுந்திரிச்சோம் அப்படின்னா பாதி வேலை அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி டே சூப்பராக உங்களுக்கு இருக்கட்டும். ஓகே, இந்த நல்ல விஷயத்தோடு அப்படியே இன்றைக்கி ஷோவை ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கிறது ஆர்ஜே உமா விஜயகுமார். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கடிதம் மூலமாக கேட்ட பாடல்கள் தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி தெர்மல் நகர் ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, சைதாப்பேட்டை சங்கர், ஹேமா, காலடிப்பேட்டை விவேகானந்தன், ஜோதி, நஸ்ரத் பேட்டை வஜ்ரம், சுந்தர், சிந்தாதிரிப்பேட்டை பிரியா, பாரதி குமரன், ஜோலார்பேட்டை குமார், ஞானம்பாள், தண்டியார்பேட்டை சங்கர், மனோகரன். ஸோ இவர்களுக்காக விடுதலை 2 படத்திலிருந்து பாடல் வந்து வரப்போகுது. இணைந்திருங்கள், இது 102.3 வித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
1: பாதுகாப்பான
0: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

0: வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

102.3 FM. ஸோ வெயில் டைமில் வந்து யாராக இருந்தாலும் வெளியில் போகும்போது கட்டாயம் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம எங்கே வெளியில் போனாலும் தண்ணி வச்சிருக்கிறது நமக்கு வந்து சேஃபர் சைடு. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சம்மர் டைமில் குளிர்ச்சியான பொருட்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியுமோ அதை வந்து நம்ம சாப்பிடணும். ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நம்ம சாப்பிடலாம், இளநீர் எடுத்துக்கலாம், மோர் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஜா சீட்ஸு, இந்த பாதாம் பிசின், அதெல்லாம் வந்து உடம்பை வந்து குளிர்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வெயில் டைமில் ரொம்ப நம்ம உடம்பு வந்து ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஓய், 8:11 ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க, 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல. உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடல் வந்து திருட்டு பயலே 2 படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அன்னம்மாள், சாராம் நகர், சங்கர நாராயணன், ஷேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ் செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம், பரந்தாமன் பாளையம், ஆனந்தன், மேல் ஆவதம், பார்த்திபன், ஜெயவேலு, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ. ஸோ இவர்களுக்காக திருட்டு பைலட் 2 படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா, விஜயகுமார், பிவிதாஸ்.

லாயிட்ருக்கேன் 102.3 பாரதி தமிழ் ஃபேமில் உங்கள் உறுப்பு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தான் வந்து காந்தாரா படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டிசி ராஜேஷ் ராகம்மாள் உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார் லக்ஷ்மி சஞ்சய் மோனிகா செங்கல்பட்டு அனுமந்தபுத்தேரி ரவிக்குமார் நீதி புனிதவதி ஹெலன் ஐஸ்வர்யா பிரின்சி ஷோவியா சைதை ஜோதி அம்மாள் நகர் ராஜ்குமார் சுகந்தியா அக்ஷயா அபிஷயா புலியூர்புரம் உமா பிரியன் காஞ்சனா பிரேம்குமார் அருணா பிரவீன்குமார் பாப்பா தேவராஜ் யுவராஜ் சஞ்சய் சீரணிபுரம் அனிதா சாமுவேல் செஞ்சி கப்பை ஏழுமலை கிருஷ்ணன் தேவி சித்ரா அருண் பிரபு அன்பு கிருஷ்ணா. ஸோ இவர்களுக்காக காந்தாரா படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM.
2: ஸோ இந்த சம்மரில் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். அது முக்கியமாக குழந்தைகளுக்கு, ஏன்னா குழந்தைங்க கரெக்டாக டைமுக்கு வந்து இந்த தண்ணியெலாம் குடிக்கிறது அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து தண்ணியெலாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த சீசனில் வந்து நமக்கு இந்த நுங்குலாம் ரொம்பவே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். பியூர் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், நம்மளும் சரி குழந்தைகளுக்கும் சரி. வெயில் தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. 8:23 ஆயிடுச்சு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து யூத் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருமழிசை, கஸ்தூரி, அருணா சேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனிசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜ், திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை, சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரியம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், தூத்துக்குடி மாவட்டம், குலசை, நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்நிஷா, வெருகம்பாக்கம், இளங்கோ நகர், மண்ணை, ஜே பி, வெண்கரும்பூர், நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாளம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி. இவர்களுக்காக யூத் படத்தில் இருந்த பிவிதாஸ்

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: சிறகம்பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. சிறகம்பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: உங்கள் விருப்பம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடல் தங்கலான் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் தாயார் குழு தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, அம்மாப்பேட்டை, லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், சோமங்கலம், சடகோப்பன், அப்துல் கனி, மணிமங்கலம், வரதராஜன், ஹரிபாலன், வேகாமங்கலம், கிங்கம்மாள், ரதியா, மாரிமங்கலம், ஹரிகிருஷ்ணன், கோகுல கிருஷ்ணன், புளியமங்கலம், சித்திரை, பெருமாளம்மாள், இவர்களுக்காக தங்கலான் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அந்த படத்துல பாடல வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்பம்ல மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபி கிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமி தெரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடம்பத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்கலா, நளினி, பாஸ்கரன், குண்டுமகரை, கீதா பாலன், மயிலை பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சந்தர், சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா. இவர்களுக்காக

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி
5: 8:41 ஆயிட்டு இருக்கு. சோ உங்கள் விருப்பம்னா திருமாணிக்கம் படத்துல இருந்து அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி சந்திப்பு, எஸ் வி ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம், எம் எஸ் மயில், உக்ரன் கோட்டை, மணி, பாப்பாக்குடி, கவிஞர் ஈரா, செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சந்நிதி, கே கோபால் சிங், உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்பான், இஜாஸ், ஐனுஷிபா, அம்பத்தூர் எஸ் வி நகர், எம் டி ரவிச்சந்திரன்.

8:46 ஆயிட்டிருக்கு. அதாவது ஆக போகுது 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து மையல் படத்தை வந்து பாடலில் கேட்டிருக்காங்க. மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, ஐயப்பாக்கம், அபர்ணானகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வெடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், ஒண்டிக்குடிசை சங்கர், சுகுணா, வளத்தூர், பக்ருதீன், அலாவுதீன், பரந்தூர் பரந்தாமன், வளர்மதி, ஏகனாபுரம், குமார், நாராயணசாமி, காந்தூர் சடுகோப்பன், தேவராஜ், பூந்தூர் ரவி, மனோகரன், மோகன். சோ இவர்களுக்காக மையல் படத்துல இருந்து இணைந்திருங்கள். 102.3 பாதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம் என்ன.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: எட்டு மணி 51 நிமிஷம் ஆயிட்டு 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா தடை அதை உடைப்படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால், நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி, கனகராஜ், மணலி மாறன், மேலப்பெடுதாளன்.

மந்தவெளி விநாயகம் பரமக்குடி, அலங்கராஜ் ஸ்ரீராம் இளையான்குடி, குமாரப்பா எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாபிராபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபுசுன் காதர், பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷியாத், ரிஸ்வான், ஷம்யா பானு. ஸோ இவர்களுக்காக

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சரி சரி.
2: 8:56 ஆயிட்டிருக்கு.

மாறாபட்டில இருந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. செய்யார் வட்டம், சிறுங்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயில், மதுரை நாயக்கன், திரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமனப்பாக்கம் காளிவீடு, ஏழுமலை புஷ்பா, மணியரசன், குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா, துர்வா, ரவிக்குமார், கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித். இவர்களுக்காக மாறாபட்டத்திலிருந்து அப்படியே உங்கள் விருப்பம் நிறைவடைகிறது.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இலக்குடன் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை

கட்டளை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: எங்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜோமா விஜயகுமார். ஒய் ஸோ கேம் ஷோக்கான ரூல் வந்து, நான் ஒரு எழுத்து சொல்வேன், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும், உங்களுக்கான நேரம் 10 வினாடி மட்டும்தான். ஒய் ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவம் படத்துலேருந்து வரப்போகுது. பிவிதாஸ்
3: Hey dude.
4: Hi Anthony.
3: What's up? What's happening?
4: Nothing much da.
3: So sad.
4: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku na ji, kuchaku, kuchaku, kuchaku.
5: Kaase pana gutte money money. Kaase pana gutte money money. Kaase pana gutte money money. Kaase pana gutte money.

காசு பணம் குட்டு மணி மணி காசு பணம் குட்டு மணி மணி காசு பணம் குட்டு மணி மணி காசு

102.3 FM. நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் ஃபேம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாட போறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன கேம் ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 வினாடியில 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து

0: என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்க. 2952 0853 2838 9873 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க வந்து பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ண மறக்க வேண்டாம். ஸோ கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோல விளையாட யார் வந்திருக்கான்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்,
1: கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக்
1: சொல்லுங்க,
0: போலாமா? கேம் ஷோ தெரியும் இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம்
1: தெரியும்.
0: ஓகே, இது வரைக்கும் ஆடி இருக்கீங்களா?
1: நேத்துக்கு ஆடினேன்.
0: ஓகே, வின் பண்ணீங்களா?
1: இல்ல, 6 தான் நான் அவுட் ஆயிட்டேன்.
0: சரி, ட்ரை பண்ணுவோமா? இன்னைக்கு 10 சொல்லிடுவோமா? சரி, உங்களுக்கான எழுத்து வா. வண்ணம், வர்ணம், குறில் வாழ துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லணும். நேரம் துவங்குகிறது.
1: வண்டி, வரம், வாசம், வாளம், வாகை, வரம், வா.
0: நேரம் முடிந்து விட்டது. நான் உங்களுக்கு குறில் வான்னு சொன்னேன, வாகை, வாரம் அதெல்லாம் எப்படி வரும்? ரெண்டு வார்த்தை தான் சொல்லிருக்கீங்க. நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? சண்முகதுரை அவர்களே, உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இல்ல, போலாமா?
2: என்ன நம்பர்?
0: சரி, உங்களுக்கு உங்களுக்கான எழுத்து இருங்க இருங்க, சொல்றேன் சொல்றேன். ஏன் ஏன் ஏன் அவசரம்? இ, இஞ்சி, இமை சொல்றல இல்லங்க, ஒரு நிமிஷம். குறில் இ, இஞ்சி, இமை சொல்றல, அந்த குறிலியில துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது. நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புதுப்பேட்டை படத்துல இருந்து இணைந்திருங்கள்.

வரியா வரியா வரியா.

0: 102.3 FM. 9:15 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி. தமிழ் எஃப்எம்ல கலக்கல் நெருங்கம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கேம் ஷோவில் நீங்கள் பங்கெடுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? உங்களுக்கான எழுத்து வந்து வேலை, வேடிக்கை. அந்த ஆமா, நெடில் இருங்க இருங்க ஒரு நிமிஷம். நெடில் வேலை துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: வேலை வாய்ப்பு, வேலை, வேலைக்காரன், வேலை, அப்புறம் வேண்டும், வெட்கம், வெட்கம்.
0: நேரம் முடிஞ்சு விட்டது. எத்தனை வார்த்தை சொல்லிருக்கீங்க?
1: ஏயா மேடம்,
0: இல்லையே, நீங்க சொன்ன வார்த்தையை ரிப்பீட்ல எல்லாம் சொன்னீங்க.
1: அப்ப வேலை மட்டும் ரெண்டு வாட்டி
0: சொல்லிட்டேன். ரெண்டு இல்ல, 3 தடவை சொன்னீங்க. நன்றி நன்றி. ஆமா ஆமா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிப்போம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ மேம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து
2: பேசுறேன்?
0: யாருங்க?
2: பூர்மிலா. பூர்மிலா, சொடுநீர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே பூர்மிலா.

0: ஓகே போலாமா? ஓகே, சோ உங்களுக்கான எழுத்து யா. ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க பாப்போம். யார் அந்த நெடில் யால துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லணும், நேரம் துவங்குகிறது.
1: யாசகம், யாசகம், யாவர்,

0: யாவர். ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் வரடா, டக்குன்னு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. ஆனா வேற ஒருத்தன சொல்லும் போது டக்கு டக்குன்னு வருது.
1: அது அப்படித்தான், நமக்கு ஒரு வரும்போது வேற மாதிரி இருக்கும். பட் நேரம் முடிஞ்சு விட்டது. ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டா 10 வாட்டா சொல்றீங்க. ஓகே ஓகே
0: மேம், ஓகே
1: थैंक यू थैंक यू.
0: ஊர்மீலா மேம்,
1: ஊர்மீலா. ஓகே ஓகே ஓகே ஓகே, ஊர்மீலா டன். நன்றிகள்
0: டன். ஓகே மேம்,
1: ஓகே. நிகேஷ்ல அடுத்ததா நேரம் பார்த்து வந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. 102.3 பாதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பதா ஜெயமா விஜயகுமார், பி வித் அஸ்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் ஃபம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா? ஏன்னா
0: ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழ் ஃபம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952083238389 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு கேம் ஷோல விளையாடலாம். 10 வினாடியில் 10 வார்த்தை சொல்லணும். நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகளை 10 வினாடியில் சொல்லணும். இதுதான் கேம். நிகேஷோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி, போலாமா?
1: ரெண்டு தான் சொன்னேனா.
0: ஓகே, இன்னைக்கு எத்தனை சொல்றீங்கன்னு பாப்போம்.
1: சரி சொல்லுங்க.
0: ஓகே, இன்னைக்கான எழுத்து உங்களுக்கு சா. சந்தனம், சகுனம், அந்த குரில் சாவல் துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: சதுரம், சபதம், சதம், சர்ப்பம், சலனம், சர்க்கரை, சப்தம், சந்தனம், சந்து, சக்கரம், சவரம்.
0: ஆக்சுவலி நீங்க 11 வார்த்தை சொல்லிட்டீங்க. சூப்பர், வெற்றிகரமாக, எக்ஸலன்ட். அதாவது இந்த ஷோ நான் ரீசெண்ட் டேஸ்ல யாருமே 10 வார்த்தை மேக்ஸிமம் சொல்லவே இல்லை.
2: தமிழேந்தி,
0: போலாமா?
2: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து பி, பிறை, பித்தன். அந்த குறில் பீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
2: சித்தம், பிறை, பிரகாஷ், பிரகாசம், பிணை, பிள்ளை, பித்து.
0: 7 வார்த்தை சொல்லிருக்கீங்க, நேரம் முடிந்து விட்டது. நன்றி
2: நன்றி நன்றி. நேற்று அஞ்சுப்போமே. பரவாயில்ல
0: பரவாயில்ல, இன்னைக்கு 7. நான் அடுத்த வாரம் வரும்போது நீங்க வந்து 10 சொல்லிடணும். ஓகே,
2: பார்க்கலாம்.
0: ஓகே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அம்பிட்டுதான். நன்றி. அடுத்தது வந்து என்ன படத்துல வந்து பாடலை கேட்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதானே என் பொன் வசந்தம் படத்துல வந்து பாடலை கேட்க போறீங்க. இணைந்தருங்கள்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
7: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
6: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
7: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்.

0: சேவையோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
3: ஓகே சந்திரசேகர், போலாமா?
4: மேம் சாங்ஸ் எல்லாம் வேற லெவலுக்கு போடுறீங்க மேம், சூப்பர்.
3: நன்றி நன்றி நன்றி,
4: ரொம்ப சந்தோஷம்.
3: ஓகே போலாமா?
4: போலாம் போலாம்.
3: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து சு, சுரா, சுமை. அந்த குறில் சூழ துவங்க கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
4: சுழற்சி, சுழல், சுற்றுச்சூழல், சுற்றம், சுபம், சுமை.
3: நேரம் முடிஞ்சு விட்டது. கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிருக்கலாம். நன்றி.
4: பேர்ல யோசிச்சா கூட ஒரு 4 பேர் சொல்லிப்பேன்.
3: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
5: காலை வணக்கம்,
3: வாழ்த்துக்கள். காலை வணக்கம், யாரு இங்கிருந்து வாழ்த்துக்கள்? எழுத்து ரா, ரத்தினம், ரதம் சொல்றோம்னா அந்த குரில் ரால துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள். நேரம் துவங்குகிறது.
5: ரங்கசாமி, ரங்காச்சாரி, ராமசாமி.
3: ராமசாமிக்கு ரா இல்லையா? ரெண்டுதான் சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி. ஐ சோ நிகேஷ்லா, அடுத்ததா விஐபி வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிபிதாஸ்

0: கேட்காத, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம்.
1: ஓகே.
2: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
3: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
2: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
3: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
2: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
4: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் இறங்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கும், நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952825383283891 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம்.
5: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
6: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. Thank you.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: 102.3 FM। சுனிகேஷியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வாசவ மேடம், மடிப்பாசம் கோபாலன் கேமரா.
1: நல்லா இருக்கேன் கோபாலன் அவர்களே, போகலாமா?
2: சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க.
1: ஈஸியான லெட்டரே சொல்றேன் உங்களுக்கான எழுத்து என்ன சொல்லலாம், குரங்கு குடை, குரங்கு குடை, குரில் கூல துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
2: குரங்கு குடை குருவி குமாலம் கும்பகோணம் விசாலம் விசாலீஸ்வரன்

0: குமுதன், குமுதன், குமுதினி, குழலி.
1: ஆக்சுவலி நீங்க 10 வார்த்தை சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க நடுவுல ஒரு 6வது வார்த்தையே சொன்னீங்க. என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு எனக்கு புரியல.
0: கும்பகோணம் சொன்னா, கும்பகோணம் குற்றாலி சொன்னா, குற்றாலம்.
1: ஓகே ஓகே, 10 வார்த்தை நீங்க அப்ப சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி.
0: ஓகே ஓகே ஓகே.
1: வணக்கம்.
2: வணக்கம் உமா அவர்களே.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நான் திரும்பாத்தோம் வனஜா.
1: வனஜா அவர்களை போகலாமா?
2: போகலாம் மேடம், ஈஸியா சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து சே. சென்னை சொல்றோம்ல, அந்த சே, சென்னை செஞ்சி, அந்த குரில் சேல தூங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் தூங்குகிறது.
2: சென்ட்ரல், சென்னை, சே பாக்கம், இருக்கு, செங்கல், செங்கல்பட்டு, தேர்பதி.
1: நாலு வார்த்தை தான் சொல்றீங்க. சே குரில் ஏன் நடுவுல சேதுபதி வந்தாரு? சே பாக்கம் எப்படி வருவாரு? நன்றி. பேசவும் பாடல் வரப்போகுது, வாயமூடி பேசவும் படத்துல இருந்து.
3: ஐயா

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ.
0: வணக்கம் மேடம், காஞ்சிபுரத்துல இருந்து பூங்கோதை பேசுறேன் மேடம்.
1: பூங்கோதை போலமா?
0: மேடம்
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து வா, வாடிக்கை, வானம். அந்த நெடில் வாழ தூங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் தூங்குகிறது.
0: வானம், வாந்தி, வாசல், வாத்தியார், வாயாடி, வான வேடிக்கை, வானம், இலை, வாடை,
1: வாழைப்பழம். எட்டு எட்டு சொல்லிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிருக்கலாம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ.
2: ஹலோ, வணக்கங்க.
1: யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அன்புகரசி தயாளன் பேசுறேங்க.
1: அன்புகரசி தயாளன், ஓகே. எங்க இருந்து?
2: காரப்பாக்கத்துல இருந்து.
1: ஓகே, போலாமா?
2: போலாங்க.
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து சரி ஈஸியாவே குடுக்கறேன். பா, பண்ணை, பகட்டு. அந்த குரில் பால துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
2: பள்ளம்,
1: மறந்து போச்சு. பள்ள

0: எந்திரிச்சு வாங்க வாங்க, நேரம் முடிஞ்சிருச்சு. ஏன் பள்ளத்தோட அப்படியே நின்னுபிட்டீங்க?
1: அடுத்ததான்
0: ரமி படத்துல இருந்து பாடல் வரப்போகுது.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: இது மியூசிக் இல்ல மேஜிக்.
6: நோ நோ, இது மேஜிக் இல்ல மியூசிக்.
5: மியூசிக்கா மேஜிக்கா
6: ரெண்டும் தான். கேளுங்க வர்ணஜாலம்,
5: ஞாயிறு முதல் வெள்ளி வரை,
6: மதியம் 3 முதல் 4 மணி வரை.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

இவ்வளவு நேரம் அப்படியே வந்து கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாடினீங்க, நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நிறைய பேர் வின் பண்ணீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க. ஓய் ஸோ அப்படியே வந்து இந்த ஷோக்கு ஒரு எண்டு கார்ட் போட்டுக்கலாம். ஓய் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தது ஆர்ஜிமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட ஃபைனல் சாங் பாயம்புலி படத்தில் வந்து பிபிதாஸ்.

0: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் 5 அருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:03:05. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம் என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நேயர்களுக்கே தெரியும், தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம்ன்ற அந்த விதிமுறைகளும் தெரியும். இருந்தாலும் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுப்படுத்தணும் இல்லையா. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இந்த 1 மணி நேரமும் நம்ம வந்து சமீபத்திய நிகழ்வுகள், அறிவியல் சார்ந்த நிகழ்வுகள், விளையாட்டு சார்ந்த நிகழ்வுகள், இதிலிருந்து தான் நம்ம வந்து சிறு சிறு கேள்விகள் வந்து நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் இருந்தால் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். உங்களுடைய பதில்களை 2952208833 மற்றும் முறையின் 2838987171 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற என்னுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3. வாங்க ஒரு பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் மண்வாசனை திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் தான் அது. நேரம் 10:08, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, இந்த 1 மணி நேரமும் தொலைபேசி வழியை நேயர்கள் பங்கேற்ற சிறப்பிக்கக்கூடிய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வாங்க நிகழ்ச்சியுடைய முதல் கேள்விக்கு போகலாம். இது வந்து ஒரு விளையாட்டு தொடர்பான ஒரு கேள்விகள் தான். இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு தொடர்பான கேள்விகளில் தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். நடந்து முடிந்த இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரரே வந்து கிட்டத்தட்ட 5 பட்டங்கள் வந்து பெற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிற கேப் வென்றிருக்காரு, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ன்ற பெயரும் வாங்கியிருக்காங்க, எனர்ஜிங் பிளேயர்னு வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான வந்து சிக்ஸஸ் வந்து அடித்ததெல்லாம் வந்து இந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். அவருடைய பெயர் என்ன? நடந்து முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிற கேப்பு, சூப்பர் ஸ்ட்ரைக்கர், எனர்ஜிங் பிளேயர், அதிகமான சிக்ஸ் அடித்த பிளேயர், இப்படி வந்து கிட்டத்தட்ட இளம் வயதிலேயே வந்து 5 பட்டங்களை வந்து தன்னுடைய ஐபிஎல் சீசனில் வந்து அவர் பெற்றிருக்கிறார். இதன் மூலயமா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து T20 மேட்சில் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் பெற்றிருக்கிறாரு. அந்த வீரருடைய பெயர் என்ன? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றும் உரிய 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற என்னுடன் தொலைபேசியினையும் இணைத்து அழைக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் ஸ்ரீராம்
0: பேசுகிறேன். வாங்க ஸ்ரீராம், எங்கேருந்து பேசுறீங்க? ஸ்ரீராம் அம்பத்தூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க.
1: சூரிய
0: வம்சி வைபவம் சொல்றீங்க இல்லையா? சரி, இன்னொரு நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போமா? எப்படி சொல்றீங்க நீங்க? சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, சரி இன்னொரு நேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுப்போம். நன்றி ஸ்ரீராம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் பேசுறீங்க? தனக்கு வந்த முதல் வாய்ப்பிலேயே வந்து எல்லா என்னென்ன இதெல்லாம் இருக்குமோ எல்லாமே வாங்கிட்டாரு அவர் இல்லையா? இளம் வயதிலேயே, அதாவது 15 வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஐபிஎல் மேட்ச்லேயே தன்னுடைய திறமையை நிரூபிச்சு இந்தியன் T20 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இடம்பெற்றிருக்கிறாரு. நன்றி, நன்றி. அடுத்தடுத்த நேயர்கள் வந்து வைபவ் சூரிய வம்சின்ற பெயரை வந்து சரியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆரஞ்சு நிற கேப்பு, சூப்பர் ஸ்ட்ரைக்கர், எனர்ஜிங் பிளேயர், அளவுக்கு அதிகமான சிக்ஸ் அடித்த இளம் ஆட்டக்காரர் வைபவ் சூரிய வம்சி தான் சரியான பதில். அடுத்தடுத்து நேயர்கள்லாம் வந்து தயாராக இருக்காங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு கேள்வி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருளுக்கு மாற்றாக நம்ம வந்து என்னதான் வந்து மின்சாரம் வந்து தயாரித்தாலும்

நம்மளுடைய தேவைகளை இன்னமும் நமக்கு வந்து பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கக்கூடியது பெட்ரோல் டீசல். இதுக்கு மாற்றாக என்ன எரிபொருள் வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க, முயற்சி செஞ்சு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்குது? இதான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற என்னுடன் தொலைபேசியினையும் இணைத்து அழைக்கலாம். இது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழகம் 102.3.

0: எஸ்பி சைலஜா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். தனிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் அது. இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேரம் 10:17:20. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், வாங்க, யார் பேசுறீங்க?
1: கோபுரத்தனம் ஐயா. வணக்கம்
0: கோபுரத்தனம், நல்லா சத்தமா பேசுங்க.
1: சரியா எனக்கு தவறே கிடைக்கல. நான் 15 நாள் கிளம்பிட்டு சரியா தவறு கிடைக்காதனால இப்பதான் நீட்டா பிடிச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: தவறே கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுங்க ஐயா.
0: இரண்டாவதா ஒரு பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அதாவது
1: சரியா கேட்க மாட்டேங்குது. முதலுக்கு வைபவ் தானுங்க.
0: அது முடிஞ்சிச்சுங்க. அதுக்கு அடுத்தடுத்து நேயர்கள் வந்து சரியா

0: அது முடிஞ்சிச்சுங்க. அதுக்கு அடுத்தடுத்து நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க. பெட்ரோல் டீசல் எரிபொருளுக்கு மாற்றாக எந்த பொருள் வந்து இப்போ வந்து. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம், வாங்கம்மா சொல்லுங்க.
1: சார், நான் பேப்பர்ல படிச்சதுதான், எத்தனால் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க.
0: சரிங்க,
1: கேஸ் சிலிண்டர் நான் வந்து ஓலோவால பாத்திருக்கேன். கேஸ் சிலிண்டர் சூரிய சக்தியை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க.
0: சரிங்க சரிங்க. அதாவது பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருளாக மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கும் வந்து சேர்த்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்று எரிபொருளாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த எத்தனால் இது வந்து ஆய்வகங்களில் ஆய்வு செஞ்சு அது அதற்கு வந்து ஒரு மாற்று எரிபொருளாக மாற்று ஒரு சக்தியாகவும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. நன்றி, நன்றிங்கம்மா.
1: நன்றி சார்.
0: பாருங்களேன், அவங்க வந்து ஏதோ ஒரு இடங்களில் பயணம் செஞ்சுருக்காங்க, அந்த பயணம் செய்யும்பொழுது அந்த தகவல்கள்லாம் சேகரிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு வந்து இதுவாக இருக்கலாம், எத்தனாலாக இருக்கலாம், எத்தனால் தாங்க அது வந்து. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
0: என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். விவித் பாரதி தமிழகம் 102.3. நேரம் இப்பொழுது 10:20:20. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு கேள்வியும் கூட. இது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் வந்து எந்த மாநிலத்தில் வந்து ட்ரீ பிளான்டேஷன் செஞ்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் வந்து 5 கோடி மரக்கன்றுகள் நட்டு வந்து ட்ரீ பிளான்டேஷன் செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க, அது எந்த இடத்துல? இதான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: வாங்க சந்திரசேகர், சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா கஜராஜன் ஐயா?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே நாள்ல வந்து 5 கோடி மரக்கன்றுகள் ட்ரீ பிளான்டேஷன் செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க, அது எந்த இடத்துல?
3: ஒரிசால எந்த இடத்துலன்னு கேக்குறீங்களா?
0: ஒரிசா இல்லங்க. எந்த இடத்துல வந்து 5 கோடி மரக்கன்றுகள் ஒரே நாள்ல நட்டிருக்காங்க? வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி சந்திரசேகர். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: சார் காலை வணக்கம். கஜேந்திரன் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
4: வீரராகவன்.
0: பேஸ்புக்ல இருந்து மாதவரம்ல இருந்து பேசுறீங்க? மாதவரம்ல இருந்து சொல்லுங்க, பேஸ்புக் சொல்லாதீங்க. சொல்லுங்க.
4: நண்பர்கள் கொடுத்த பட்டம் சார் எனக்கு, நானா வாங்கல.
0: சரிங்க சரிங்க, ஓகேங்க. உத்தரப்பிரதேஷ் தான் வந்து 5 கோடி மரக்கன்றுகள் ஒரே நாள்ல வந்து ட்ரீ பிளான்டேஷன் செஞ்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி மரக்கன்றுகள் ஒரே நாளில் அசாம் மாநிலத்தில் வந்து நட்டு வந்து தேசிய சாதனை படைச்சிருக்காங்க. நன்றி, நன்றி.
4: நன்றி
0: சார். வீரராகவன் சார், நன்றி. பாருங்களேன், நேயர்கள் வந்து துல்லியமாக வந்து எல்லா கேள்வி கேட்டாலும் எல்லாமே விளையாட்டு கேள்வியாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் சம்பந்தமான கேள்வியாக இருக்கட்டும், அல்லது அறிவியல் சார்ந்த கேள்விகளாக இருக்கட்டும், எது கேட்டாலும் அவங்க வந்து உடனுக்குடன் வந்து அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க பதில் சொல்கிறதுக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். ஜப்பானில் நடந்த மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் வந்து பட்டம் வென்றவர் யார்? ஜப்பான்

நடந்த மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் வந்து பட்டம் வென்றவர் யார், அவங்களுடைய பெயர் என்ன, எந்த இடத்துலேருந்து அந்த பட்டம் வென்றிருக்காங்க, இதை நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. அதற்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாடல் தயாராக இருக்குது, கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும். முதல் மரியாதை திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல் அது. இசை இளையராஜா. நேரம் 10:27.

ஐந்தனோடு இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 என்றும் இனியவை. 1950, 60, 70 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 செய்திக்குறிப்பு 2026 மற்றும் 27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை பிவிஎஸ்வி ஏஹெச் மற்றும் பிடெக் பட்டப்படிப்புகள் 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்வி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் மாணவர்களின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://admtanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஎஸ், அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வார்ட் ஆஃப் என்ஆர்ஐஎஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐஎஸ் ஸ்பான்சர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கைக்கான தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://admtanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 செய்திக்குறிப்பு கேட்டோம். நேரம் 10:30:20.
1: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम इवेपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: है. ऐसा बोलो ना,
1: वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
4: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய.

0: புலமை பித்தன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். நாயகன் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் டி எல் மகாராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:36, 20:02 இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 8838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நம்ம பாடலுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் நடந்து முடிந்த மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் வந்து பட்டம் வென்றவர் யாருன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம்.
0: வாங்க.
1: நான் மதுரை மாவட்டம் அணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம், யார் வந்து அந்த பட்டம் வென்றிருக்காங்க?
1: ஆர் வைஷாலி.
0: ஆர் வைஷாலி எங்க இருக்காங்க, எந்த ஊர் அது? அப்படியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: பிரஜானந்தோட அக்கா.
0: என்னங்க? மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில வந்து பட்டம் வென்றவங்க. சரி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ.
0: வாங்க.
2: சொல்லுங்க
0: சார். நன்றிங்க. சாம்பியன் பட்டம் வென்றவங்க வந்து ஆர் வைஷாலி தான் வந்து பட்டம் வென்றிருக்காங்க.

0: நன்றிங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி. 2026 தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? இதுதான் வந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. 2026 தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ சார்,
0: வாங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்குங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? யார்?
1: ரெண்டு ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார. சார், நான் சார் வைசாலி சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிட்டாங்க நண்பரே.
1: சார், இது உங்க அனுமதியோட ஒரு இது தகவல் சார்.
0: சார் சார், நிகழ்ச்சி தொடர்பா மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்ல வேண்டாம்.
1: அதேதான் சார், வில்லியம் சிஎட்டு, லஸ்கரு, காபா பிளாங்கா, யுவோ வேடிஸ், அலெக்கேனி, மைக்கேல் போட்டிவினி, இவங்கதான் ஃபர்ஸ்ட் 6 உலக டெஸ்ட் சாம்பியன்கள் சார்.
0: ஓகே.
1: அப்புறம் விஸ்வநாதன் ஆனந்த், விளாடிமிர் கிரம்னிக், கேரி சோபர்ஸ், மேக்னஸ் கார்ல்சன், டிங் லிரான், குகேஷ் டோமராஜு.
0: சரிங்க, நம்ம இப்போ நன்றி நண்பரே. இப்போ வந்து அடுத்ததா ஒரு
1: ப்ரோக்ராம் சக்சஸ் ஆயிடுச்சு சார், ரொம்ப நன்றிகள், வாழ்த்துக்கள் சார்.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க. அவர் சென்ற கேள்விக்கு கூடுதலான தகவல்களை கொடுத்துட்டு போதும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம அடுத்த நேருக்கு என்ன கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கேள்வி கேள்வி,
0: கொடமாண்டப்பட்டியில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. 2026 தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து யாருக்கு வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க? இதான் நிகழ்ச்சியோடைய அடுத்த கேள்வி கேட்டிருந்தோம். சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வாங்கம்மா சொல்லுங்க. யாருங்க? சரியா கேக்கலைங்கம்மா. நம்ம அந்த கேள்வியெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம்மா. நம்ம வந்து இப்ப வந்து வேற கேள்வியில இருக்கோம் நம்ம. சரிங்க, நன்றிங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். இல்லம்மா, நம்ம அடுத்தடுத்த நீங்க முதல் கேள்விக்கு இப்போ பதில் சொன்னீங்க இல்லையா, நம்ம கிட்டத்தட்ட 5 கேள்விக்கு நம்ம தாண்டி வந்துட்டோம். 2026 தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து யாருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். நம்ம அடுத்த நேயருக்கு போகலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க, நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: வாங்க சொல்லுங்க.
2: சங்கர் சண்முகம் அவர்கள்.
0: சங்கர் சண்முகம் அவர்கள்ங்களா? சரிங்க, ஓகேங்க. நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மந்தவெளியில இருந்து பெருமாள் சார் பேசுறீங்க, சொல்லுங்க.
3: மே 12 ஜனாதிபதி கையால் மொத்தம் 15 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தர் தமிழ், அவங்க பேசுறாங்க சங்கர்.
0: ஓகே,
3: 15 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு.
0: சரிங்க சரிங்க சரிங்க, நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், வணக்கம்.
0: வாங்க, யார் பேசுறீங்க? தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். சரிங்க சொல்லுங்க
4: ஐயா.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. இணைந்தருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 க்கு

இன்று காலை 11:02 நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள் என்றும் இனியவையாக இடம்பெற்றது.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் குழுவினர் பாடிய ராஜபார்வை திரைப்பட பாடல் கேட்டும், திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் அது. நேரம் 10:40.

0: 8 நிமிடம். இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூய்மையே மேன்மை.
2: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
1: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
4: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.
0: சென்ற பாடலுக்கு முன்னாடி வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து நேஷனல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் 2026 வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதில்களை சொல்லிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றும் ஒரு 2838981. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற என்னுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். சில நேயர்கள்லாம் வந்து டாக்டர் ஆர் சங்கர் சண்முகம் கவர்மெண்ட் காலேஜ் எம்எம்சி அவருக்கு வந்து அவருடைய சேவையை பாராட்டி கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த சேவையில் இருந்ததுனால அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 பேருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்து வந்து கௌரவிச்சிருக்காங்க. சரி, நம்ம வந்து வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
5: விஸ்வநாதன், சிஐடி நகர்.
0: அவருக்கு கொடுத்துருக்காங்கன்றீங்க?
5: ஆமா.
0: சரிங்க சரிங்க. எந்த துறையில் அவர் வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க, ஏதாவது தெரியுங்களா?
5: அது தெரியல எனக்கு.
0: சரிங்க சரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
5: நான் இப்ப வந்து தடாங்கிற இடத்துல பேசுறேன். நான் இருக்கிறது
0: ஏகப்பட்ட பேரை சொல்லலாம். சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இதுவும் வந்து ஒரு விளையாட்டு தொடர்பான ஒரு கேள்வி தான் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து நம்ம வந்து அதை பற்றி தான் நம்ம வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கூட நம்ம இந்த கேள்விகள்லாம் தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருந்தோம். 400 மீட்டர் தடகளை ஓட்ட போட்டி, அதுக்கப்புறம் வந்து 100 மீட்டர் ஓட்ட போட்டிலாம் இது மாதிரி வந்து கேட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2026 தேசிய ஃபெடரேஷன் கப் போட்டி வந்து எங்கே நடந்தது, இந்த நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2026 தேசிய ஃபெடரேஷன் கப் போட்டி எந்த இடத்துல நடந்தது, இதுதான் நிகழ்ச்சி நிறைவாக நம்ம வந்து இந்த கேள்வியோட. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
6: பத்மாவதி சார்.
0: சொல்லுங்க.
6: இப்போதான்
0: சொல்லுங்கம்மா.
6: நன்றிங்க.
0: எவ்வளோ பேருக்கு வந்து லைன் கிடைக்கல. இவங்க எப்படியாவது நிகழ்ச்சியில் வந்து லைனை பிடிச்சி ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்னு பல நாளாக இவங்க வந்து முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாருங்களா, அவங்களோட முயற்சிக்கு வந்து நம்ம வரவேற்கணும். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி.
7: வணக்கம்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
7: மயிலாப்பூர்ல பாஸ்கர் பேசுறேன்.
0: மயிலாப்பூர்ல இருந்து பாஸ்கர் சார் பேசுறீங்க, சொல்லுங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில உள்ள பிர்சா முண்டா விளையாட்டு அரங்கம்ல தான் வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து நிறைய சாதனைகள்லாம் படைச்சிருக்கிறாங்க. நன்றி நன்றிங்க.
7: நன்றி சார்.
0: 2026 தேசிய ஃபெடரேஷன் கப் இந்த போட்டி விளையாட்டு போட்டி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சி என்ற இடத்துல இருக்கக்கூடிய பிர்சா முண்டா விளையாட்டு அரங்கம்ல தான் இந்த போட்டியெலாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து நிறைய தகவல்கள்லாம் சரியாக சொல்லியிருந்தாங்க.

நேயர்களால் தொடர்ந்து பேசவும் முடியல. முகநூலுடைய பதிவுகளும் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் எங்களாலையும் போட முடிஞ்சது. அடுத்து ஒரு பாடலோடு நம்ம தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் விக்கி, நேஷ்னல் அத்லட்டிக் ஃபெட்ரேஷன் 2026 சாம்பியன்ஷிப், ஜார்க்கண்ட் கேபிட்டலில் ராஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க விக்னேஷ் விக்கி. கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சி மிகவும் அருமையாக உள்ளது. அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன், வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சார், தேனி மாவட்டம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. நடராஜன், இனிய காலை வணக்கம். பாரிவல்லல், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அருமையான பதிவும் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியும் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாடல்கள் மிகவும் அருமையாக உள்ளது. என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகள் அனைத்தும் மிகவும் பயனுள்ள தகவல் சார், தெரிந்து கொண்டோம். நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமீளா தமிழ்ச்செல்வன், ராஞ்சி ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சு சண்முக சுந்தரம், இனிய முற்பகல் வணக்கம் சார், அனைத்து கேள்விகளும் தரமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மீண்டும் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. என்ன சார் உங்களுடைய பெயர்களையும் வந்து போஸ்டரில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்க, முயற்சி பண்ணுறவங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடியும் தருவாயில் வந்துட்டோம். இந்த ஒரு மணி நேரமும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு மணி நேரமும் போனதே தெரியாமல் நம்ம நேயர்களோட தொலைபேசி வழியே பங்கேற்று சிறப்பித்தோம் இல்லையா. தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். தென்றலை என்னை தொடு திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. முகநூலில் நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகள். நாகராஜன், இனிய மதிய வணக்கம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என் கேள்விக்கு என்ன பதில்? சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிவசுப்ரமணியம் நிகழ்ச்சியை சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். யார் நீ திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடியது. நேரம் 11:07:45.

அரசுதாசனம் இசையில் ஜிக்கி பாடிய பாடல் கேட்டோம். பெண் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் 11:11 10:00. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம்.

0: லட்ச ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: அருமையா சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

கே வி மகாதேவன் இசையில் வீர அபிமன்யு திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொர்க்கவாசல் திரைப்படத்திற்காக கே ஆர் ராமசாமி பாடிய பாடல்.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: என்றும் இனியவை.
2: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேரம் 11:20.
3: மேலும்
4: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
5: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.

சுசீலா குரல்களில் ஒலிக்க கேட்டும். வெந்நீர் ஆடை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் அது. நேரம் 11:24:50. நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜில் தொடர்ந்து அனுப்பலாம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மருதகாசி இயற்றி ஜி ராமநாதன் இசையில் தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், PLீலா, AP கோமலா குழுவினர் பாடிய பாடல்.

நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கண்ணதாசன் இயற்றிய வேட்டைக்காரன் திரைப்பட பாடல் கேட்டோம். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: என்றும் இனியவை
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வைரமாலை திரைப்படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி திருச்சி லோகநாதன் பாடிய பாடல்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

யானைப்பாகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல் பாடல் வாலி. நேரம் 11:41:35. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெற்று விருப்பமான பாடலை உடனுக்குடன் கேட்டு ரசிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை.

ஆர் சுதர்சனம் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டும் வாலிப விருந்து திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நினைப்படுத்துகிறோம் நேயர்களை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இரண்டு 55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் பழங்குடி இன மேம்பாட்டுத் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 வர்ணஜாலம் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். நேரம் 11:46. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் இயற்றி வேதா இசையில் வள்ளவன் ஒருவன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடிய பாடல்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:50. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். பர்வத வர்தினி அருமையான பாடல், வல்லவன் ஒருவன் படத்தில் ஒழித்த பாடல், இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது பாடல், சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்துமே அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன், இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம், என்றும் இனியவை காவிய பாடல்கள், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். டிசி ராஜேஷ், அவள் 16 நிறையாத பருவம் அங்கை பாடல் வரிகள், வன்முக கண்ணீரெண்டும் நட்சத்திரமே மின்னுகின்ற பல்வரிசை, முத்துச்சரமும் அருமையான கவிஞரின் கற்பனை வரிகள், ஓல்ட் இஸ் கோல்டு தாங்க, என்றும் இனிய நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நன்றி நிலையத்தாருக்கு, டிசி ராஜேஷ். அன்புராணி, புதிய குரலில் பழைய பாடல் இனிதாக அறிய, 16 நிறைய பாடல்கள் என்றும் இனியவைதான், அருமை சார், வாழ்த்துக்கள் ஆர்ஜி அவர்களுக்கு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழித்த 16 நிறைந்த மங்கை பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் திட்டாலம்லிருந்து டி சி ராஜேஷ், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ஒளிபரப்பிய வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கேறிய பாடலின், மனதோடு வாழ்வதுதான் சுயமரியாதை என்ற வரிகள் என்னை மிகவும் மெய் மறக்க செய்தது. தொடர்ந்து வந்த வைரமாலை படத்தில் ஒழித்த கூவாமல் கூவும் கொக்கிலம் என்ற பாடல், நீண்ட இடைவேளைக்கு பிறகு கேட்டது மிகவும் மகிழ்ச்சி, வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், டி நகர், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், விவத் பாரதி மற்றும் ஆர்ஜி அவர்களை என்றும் இனியவையில் எப்பொழுதும் இனியவைதான். டி நகர்லிருந்து ரங்கராஜன். செல்வகுமார், நன்றி. சூளை ரீஜா மனோகரன், வேட்டைக்காரன் திரைப்பட பாடலான வெள்ளி நிலா முற்றத்திலே எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் அது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், வணக்கம் சார், என்ன என்ன வார்த்தைகளோ, பாடல் மிக மிக அருமை, நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒழித்த பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகராஜன், இனிய மதிய வணக்கம் சார், விவத் பாரதி எஃப்எம்ல வந்து என்றும் இனியவை கேட்டுட்ருக்கோம், பழைய பாடல்கள் என்றாலே அருமைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் நச்சுப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விக்னேஷ் விக்கி, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய முற்பகல் வணக்கம் சார், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம், நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக பார்வை ஒன்றை போதுமே பாடல் மிக மிக அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம், பயனுள்ளதாக இருந்தது என்றும் இனியவை நிகழ்ச்சி, பழைய பாடல்கள் என்றுமே இனியவைதான். வீரராகவன், பகலில் வந்தவை இனியவை, பரவசமது தந்தவை, பாடல்கள் அனைத்தும் மகிழ்பவை, பழைய கீதங்கள் தேன் சுவை என சொல்பவை, ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம். மகாதேவன், இனிய காலை வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பார்வை ஒன்றை போதுமே பாடல் மிக மிக அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள்.

காமராஜபுரம் புஷ்பா, அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடல்களும் முத்தாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன், என்றும் இனியவை நிகழ்ச்சி அருமை சார். காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக மிக மிக அருமையாக உள்ளது. இன்னும் பல இனிமையான பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க கேட்க அவளாக காத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயர் குளம்லேருந்து ராணி ஆனந்தன் அனுப்பியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வணக்கம், இனிய காலை வணக்கம் தேனி மாவட்டம்லேருந்து. ஹரிஹரன், பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் பாடல் மிகவும் அருமை சார், கேட்பதற்கு அருமையாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் சரவணன், இன்றைய காலை பொழுதில் இன்று இனிய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலித்த பாடலே மிக மிக அருமை. பார்வை ஒன்றே போதுமே பாடலும் தொடர்ந்து வந்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மணிபாலா காஞ்சிபுரம்லேருந்து, இன்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் விவத் பாரதி பண்பலையில் ஒலித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்துமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிச்சை மணி, கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம். சரவணன் ராமலிங்கம், அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் வளம் வரும் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொன்றும் ஒன்றை மிஞ்சும் அளவுக்கு இனிமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் காதல் இன்பம் பாடல்கள் சூப்பர், இனிமை அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகள் வந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன், பர்வதவர்தினி, சாந்தி ரமேஷ், புஷ்பா, மதுரை சோ, சண்முக சுந்தரம் நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் இது. வீரத்திருமகன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

வீரத்திருமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். சூளையிலிருந்து ரிஜா மனோகரன் முகநூல் பதிவு. இந்த அமைதியான முற்பகல் நேரத்தில் இது போன்ற பாடல்கள் கேட்பதற்கு செவிக்கு இன்பத்தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜேக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் கே எம் கார்டன்லிருந்து பார்வை ஒன்றே போதுமே என்ற காவிய பாடலை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க செய்து மிகவும் சிறப்புக்குரியது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் சில நொடிகளில் எமது அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.

ரெட்ரோ நேரம். வெளிவந்த பாடல்களை அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. முதல் பாடல் ஜானி படத்துல இருந்து வரப்போகுது, அதனை தொடர்ந்து உல்லாச பறவைகள் படத்துல இருந்து பேக் டு பேக் உங்களுக்காக வரப்போகுது. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், பிவிதாஸ்.

12:10 ஆயிட்டு இருக்கு. 102.3 தமிழ் FM-ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலி எல்லா சாங்ஸுமே அப்படியே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து லைனப் பண்ணியிருக்காங்க. ஸோ நினைவில்லாம் நித்யா, ஸோ அந்த படத்துலேருந்து பாடலை கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலைகள் ஓய்வதில்லை, இந்த ரெண்டு படங்கள்லேருந்தும் அப்படியே பாடல்கள் வரப்போகுது. நான் நிறையலாம் பேச போகிறது இல்லை, ஏன்னா பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கா. ஸோ அந்த பாட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இணைந்திருங்கள்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல்
2: உங்கள் சாய்ஸ்.

12:21 ஆயிடுச்சுக்கு. ரிட்டோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததா நிறம் மாறாத பூக்கள் படத்துல இருந்தும் தாவணி கனவுகள் படத்துல இருந்தும் பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது அஜுமா விஜயகுமார் பிபிதாஸ்.

நம்மளுடைய வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணிய நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

12:33 ஆயிட்டிருக்கு. அப்படியே 34 நிமிடங்கள் ஆக போது 102.3 பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம் 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். நிகழ்ச்சி அடுத்ததாக வந்து ஆனந்தகுமி படத்திலருந்து பாடலை கேட்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து விதி படத்திலருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. தஸ்

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில்

0: வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: விதிப்பாடல் நியூஸுக்கு பிறகு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகள் ஆகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா

0: இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைமின்றி அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: பன்னெண்டு மணி 50 நிமிடம் ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ விதி படத்துல இருந்து பாடலை கேட்கலாம்.

0: 102.3 FM.
1: ரெட்ரோ நேரத்தோட இறுதி பாடல் வந்து அன்பின் முகவரி படத்துல வந்து வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. 102.3 பாரதி தமிழ் ஃபேம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க போறீங்க. ஸோ உங்களோட விருப்ப பாடல நீங்க வந்து டயல் பண்ணி கேட்கலாம். நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த ரெண்டு எண்கள் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு கூர்ந்து கடந்த 7 நாட்கள்ல நேயர்கள் பங்கெடுத்திருந்தீங்க இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. ஏன்னா நிறைய புது நேயர்கள் வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் டயல் பண்ணுறோம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, பேசினவங்களே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போர் யாரும் கெட்டு போவதில்லை. அதனால கொஞ்சம் பழைய நேயர்கள் 7 நாட்களில் ஒரு கடந்த 7 நாட்களில் மட்டும் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டயல் பண்ண வேண்டாம். ஓகே, சுரேஷில் முதல் பாடல் குஷி படத்துலேருந்து உங்களுக்காக வரப்போகுது. பி வித் அஸ்

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு. 102.3 FM.
4: 11:07 ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இன்னும் 11:00 வரலையான்னு சொல்லுங்க. 1:07 ஆயிட்டு இருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்க விருப்ப பாடலை நீங்க டயல் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்க. 2952-08-53, 2838-9871. இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு டயல் பண்ணி நீங்க உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்க கேட்கிற பாடல் எங்க கிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் அது அப்படின்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ. லைன்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆலய அட்ரஸை காணாமல் போயிட்டாங்க. ஓய், ஸோ நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு பாடலை கேட்கலாம், நீங்களும் டயல் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம்.

0: ஒரு மணி 14 நிமிஷம் வரைக்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்து நேர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
1: மணலி மாறன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்
1: மேடம்? திரைப்படம் வந்து வேலைக்காரன்.
0: ஓகே,
1: பாடல் பாத்தீங்கன்னா தோட்டத்துல பாத்து கட்டி.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சார். நன்றி,
1: கண்டிப்பா கேட்டு வச்சுக்கலாம்.
0: ஓகே சார். தன்னன்னாரா தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது.

0: தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க. அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
0: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும்ல?
0: அது சரி.
3: ஒரு மணி 21 நிமிஷம் ஆயிற்று. நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: திருமணத்துல இருந்து உஷா ராஜேந்திரன்.
3: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
4: படம் வந்து பணமா பாசமா.
3: ஓகே,
4: பாடல் வந்து இழந்த பாடல்.
3: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி சார்.
4: நன்றி நன்றி, வாழ்க்கை நன்றி மேடம்.
5: இழந்த பயம், இழந்த பயம், இழந்த பயம்,

0: ஒரு மணி 25 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 உத்பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து?
1: மேடம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து சார் பேசுறீங்க?
1: குமார் பேசுறேன், தண்டையார்பேட்டில இருந்து. குமார்.
0: ஓகே குமார் அவர்களே, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மேடம் அப்பு படத்துல இருந்து இடம் தருவாய மனசுக்குள்ளே, பிரசாந்த் படம்.
0: ஓகே, தட் சாங் உங்களுக்காக.
1: ஓகே ஓகே,
0: ஓகே உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். நன்றி சார்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: 1:32 ஆகுது. பானல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
4: இனிய மதிய வணக்கமா?
3: மதிய வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
4: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
3: ஓகே, என்ன பாடல் சார் வேணும்?
4: எனக்கு தாய் சொல்லே தட்டாத படத்துல இருந்து போயும் மனிதனுக்கு
3: அந்த பாடல் கொடுங்க. ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி,
4: ரொம்ப நன்றி அம்மா.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952825853 2838987171 இந்திய எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ண மறக்க வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க
1: சார்? காவாங்கரை சேகர் மேடம்.
0: சேகர் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அந்த வசந்த மாளிகை படத்துல கலைமகள் கை பொருள் உன்னை கவனிக்க ஆள் இல்லையா?
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க நன்றிகள்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: है। ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे
4: गुण। नान इसाई में पालन रमेश विनायकम पेसिकरे। நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஒரு மணி 41 நிமிஷம் ஆயிட்டு, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜுமா விஜயகுமார். அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் இங்க இருந்த?
6: சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
5: சிவகுமார், என்ன பாடல் வேண்டும்?
6: மேடம், எனக்கு பாஷா படத்துல இருந்து நான் ஆட்டோக்காரன். இந்த பாடல் வந்து எங்க தம்பி வேலாயுதம் மீரா அவங்களுக்கு திருமண நாள் சிறப்பு பாடலா எடுத்துக்கிறேன்.
5: ஓகே சார், ஓகே சார், வாழ்த்துக்கள் அவங்களுக்காக. நன்றி.
6: ஓகே, நன்றி மேடம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களா இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாம, சத்தம் இல்லாம, அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: பாடல்
2: உங்கள் சாய்ஸ், யார் இங்க இருந்து?
1: என்ன
2: பாடல் சார் வேணும்?
1: அம்மம்மா காட்டு.
2: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி சார்.

ஒரு மணி 51 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களோட விருப்ப பாடலாம் அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ஜி உமா அவிஜயகுமார் நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு சூப்பர் சாங் இருப்போகுது. யார் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். சார் வணக்கம். ஓகே லைனில் இருக்காங்க, பேசலை. ஸோ நானே ஒரு சாங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன், அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பி வித் அஸ்.

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மனதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அப்படியே பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டுக்கலாம். மறுபடியும் அடுத்து ஒரு அருமையான கிஷ்டம் உங்க எல்லாரும் வந்து மீட் பண்றேன். மிஸ் சுஷ்மாருங்க சிரிச்சிட்டு இருக்கு, உங்களால் முடிஞ்சிருக்கு மத்தனையும் சிரிக்க வச்சுட்டு இருங்க. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தமிழகமல் நேரம் 2:15. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்,
0: எஸ் எங்கள்.

ஸ்டைல் நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இது காத்துக்கிட்டு இருக்கு. அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க தேவா இசையில் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்தில இருந்து. இணைந்திருங்கள், 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FML நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் SPB அண்ட் S. ஜானகி பாடிய பாடல் வல்லரசு திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. 102.3 FM.

0: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க, செய்யக்கூடாததை செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட்.

0: சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ யெஸ் டுட், ரியல் டைம் ட்ராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல 2:42 ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாடல உங்களுக்காக இதோ வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.
1: ஒத்தையடி பாதையில ஒத்தையிலே போறவளே கரடி வந்து

ஓகே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 2:52 ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைச்சிருக்காங்க, பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். நேரம் 2:55. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நேர்களை கேட்க இருப்பது ஆதி ஆதாஷ் கிராம் யோஜனா பற்றிய சிட்டுரை.
2: ஊரக வளர்ச்சி

துறை மூலம் கிராமங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய திட்டமாக அரசால் 2014 தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயம், கைத்தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கிராமங்கள் மேம்படுத்தப்படும். மார்ச் மாதம் 2019 3 ஆதாஷ் கிராமங்களை உருவாக்குவதே இலக்காக இருந்தது. அதில் ஒன்றை 2016 அடைய வேண்டும் என இருந்தது. 2024 அத்தகைய 5 ஆதாஷ் கிராமங்கள் உருவாக்கப்படும். சன்சத் ஆதாஷ் கிராம யோஜனாவின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், அடையாளம் காணப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளின் முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் செயல்முறைகளை தூண்டுதல், அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் கணிசமாக மேம்படுத்துதல், மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகள் வழங்குதல், மேம்பட்ட மனித வளர்ச்சிக்கு ஊக்குவித்தல், சிறந்த வாழ்வாதார வாய்ப்புகள் வழங்குதல், சில புதிய முயற்சிகள், உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப கிராமத்துக்கு கிராமம் மாறுபடும். ஒவ்வொரு ஆதாஷ் கிராமத்திற்கும் ஒரு கிராம மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமமும் அதன் சொந்த வளங்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகளின் பட்டியலை உருவாக்கும் அதே வேளையில், இத்திட்டத்திற்கான வழிகாட்டுதல்களில் சாத்தியமான நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்புகள் என்னவென்றால், ஆதாஷ் கிராமத்தை அடையாளம் காணுதல், திட்டமிடல் செயல்முறையை எளிதாக்குதல், கூடுதல் நிதி திரட்டுதல், திட்டத்தை கண்காணிப்புதல். இத்திட்டத்தை பற்றி மேலும் விவரங்களை அறிய www.sanji.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நேர்வு கேட்டது ஆதி ஆதாஷ் கிராம் யோஜனா பற்றிய சிற்றுரை.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நேரம் 3:01. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.
1: எஸ் வர்ணஜாலம் நிகழ்ச்சியிலையும் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் தான். டில் 8 வரைக்கும் நான் தான், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கார். வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில் இதோ.

ஸ்நேகன் வரிகளில் தேவா இசையில் மனுநீதி படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமில் 3:13 ஆயிட்டுருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் குஷி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்எம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

3:27 ஆயிட்டிருக்கே கேட்டுட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் FM. அடுத்த பாடலு உங்களுக்காக இது பொன் மாணிக்கம்.

பழனி பாரதி வரிகளில் வித்யாசாகர், இசையில் தவசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகமில். நேரம் 3:36.

0: she just love me.
1: ஓகே, பழனி பாரதி வரிகளில் கேட்டீங்க பத்ரி திரைப்படத்தில் இருந்த பாடல். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ, அறிவுமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

கார்த்திக் அண்ட் ஸ்வர்ணலதா குரலில் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் வில்லன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டோம். 3:57 ஆயிடுச்சு. ஸோ நிறைவா உங்களுக்காக ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்னேகன் வரியில், பரத்வாஜ் இசையில் மனோ பாடியிருக்காங்க தமிழ் திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 4:02 சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 4 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகரணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 21.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழகம். நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: எஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். திரும்ப திரும்ப கால் பண்ணவங்க பண்ணிடாதீங்க. நியூ நேயர்களுக்கு, புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் வச்சு தான் விளையாட போகிறோம். அது என்ன மாதிரியான விதிமுறை அப்படிங்கிறத அடுத்து நம்ம காலேஜ் கிட்ட பேசும்போதே சொல்லிடுறேன். ஏன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும், விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 2995208533 அல்லது 2838978711 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952085353 ஆர் 2838989871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க.

0: 4:08 ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. நம்ம என்ன விளையாட போறோம் அப்படிங்கறத பார்க்கலாமா? வணக்கம். எஸ் சார், லைன்ல தான் இருக்கீங்க? அப்புறம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டீங்களா, அதனாலயா? ஓகே, வணக்கம்.
1: ஹலோ.
0: எஸ் மேம், ஹலோ.
1: ஹலோ, மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யா மேம், நீங்க எப்பவுமே இவ்வளவு ஸ்லோவா மெதுவா சாந்தமா அமைதியா அப்படிதான் இருப்பீங்களா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே, நம்ம விளையாடலாமா?
1: சொல்லுங்க. என்ன?
0: நான் நம்பர் சொல்லணும், அந்த நம்பரை நீங்க ரிவர்ஸ்ல ஆங்கிலத்துல சொல்லணும், அவ்வளவுதான்.
1: சொன்னீங்க
0: முதல் நேயர் அப்படிங்கறதுனால நாங்க கொஞ்சம் அப்படி இப்படி சலுகை கொடுப்போம். வணக்கம்.
2: ஹலோ, நான் கிண்டியில இருந்து வித்யா பேசுறேன் மேடம். வணக்கம்.
0: எஸ் மேம், விளையாடலாமா?
2: ஓகே மேம்.
0: விதிமுறை தெரியும் இல்லையா?
2: ரிவர்ஸ்ல சொல்லணும் இல்ல மேம்?
0: ஆமா, அது ஆங்கிலத்துல சொல்லணும், அவ்வளவுதான்.
2: ஓகே மேம்.
0: உங்களுக்கான நம்பர் 43.
2: 42.
0: அப்புறம்
2: நம்பர் கேட்கல.
0: அதான் சொன்னீங்களே, கரெக்டா தான். ரிவர்ஸ்ல போங்க. 43 சொன்னேன்.
2: 41, 40, 39, 38, 37, 36, 35.
0: நன்றி நன்றி. Thank you so much. வணக்கம்.
3: வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
3: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன்.
0: ஆஹா, விளையாடலாமா?
3: வணக்கம்.
0: உங்களுக்கான நம்பர் 37.
4: 63 72.
0: உங்களுக்கான நம்பர் 65.

பாட்டுக்கு அப்புறமா யோசிக்கிறேன். சொல்லும் போது உங்களுக்காக அடுத்த பாடல் பா விஜய் வரிகளில் தேவா இசையில் சிலம்பரசன் பாடியிருக்காங்க சமஸ்தானம் திரைப்படத்தில இருந்து. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: கட்டுப்பாடு.
1: நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடாம், பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
2: பண்ணுங்க.
1: நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: ஓகே, நம்பர் சொல்லட்டுமா மேம் உங்களுக்காக?
3: சொல்லுங்க, ரிவர்ஸ்ல சொல்லிடுறேன்.
1: எஸ்
3: 61 61 60 59 58 57 56 55.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். உங்களுக்கான நம்பர் வந்து 88 86 85 84 83 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85 85

0: பரவாயில்ல, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி உங்க முயற்சிக்கு. தேங்க்யூ சோ மச். நேர்கே தொடர்ந்து நம்ம விளையாடலாம், பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்திட்டு இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிரியமானவளே திரைப்படத்துல இருந்து ஒரு சின்ன இடைவேளை, அதை தொடர்ந்து.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது

0: அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம்

0: 31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். நம்ம நேரில் கூட விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா தான். ஓகே, அவங்கள வேகமா எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் திருத்தணி தமிழ் இந்தி.
0: எஸ் சார், விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: என்ன ஆச்சு? சந்தோஷம். உங்களுக்கான நம்பர் 44.
2: விளையாடலாமா?
0: 87.
2: 86.

0: ரொம்ப நன்றி. ஃபைன், வணக்கம். என்னோட வாய்ஸே
1: இன்னைக்கு.
0: வணக்கம்.
2: வணக்கம், அருணாச்சலம் மூலக்கடை.
0: அருணாச்சலம் சார், விளையாடலாமா?
2: விளையாடலாமே.
0: உங்களுக்கான நம்பர்
2: 64 65 65 63 61 65
0: லாம் ஸ்டார்ட் ஆகுமா?
2: ஆ 65 ஸ்டார்ட் ஆ 64 63 62 61.
0: ஓகே.
2: ஆ 59
0: 60 யார் சொல்லுவா?
2: அது சொல்லியோ.
0: ஆ நன்றி.
2: நன்றி.
0: தேங்க் யூ சார். வணக்கம்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: எஸ் மேம், விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
0: 97 96 95 94 93 92 91 89 88 91 அப்புறம் தான் 89.
3: ஓகே,
0: தேங்க் யூ. நோ ப்ராப்ளம், தேங்க் யூ சோ மச். ஓகே, வணக்கம். எஸ் லைன்ல தான் இருக்கீங்க, என்ன மட்டும் தனியா பேச விடுறீங்க எப்ப பார்த்தாலும்.
4: உங்களுக்கான
0: நம்பர் 54 53 52 51 50 49 48 47 47. ரொம்ப சந்தோஷம். அடுத்து நீங்க புது நேயர்கள் தான் நான் விருப்பப்படுறேன் இந்த மாதிரி, சரிங்களா? அப்பதான் ஈஸியா இருக்கும் நமக்கு விளையாடுறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே உள்ளவங்களாம் ரொம்ப அறிவாளிங்க, அவங்க டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு கஷ்டமாயிடும். அதுக்காக புதுசா வரவங்களா அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் அப்படி யோசிக்கும் போது அந்த டைம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். 2952 0853 அல்லது 2838 1871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. இப்போ உங்களுக்காக அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பா விஜய் வரிகளில் தேவா இசையில் மாறன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.
5: குயின் மேரி, குயின் மேரி, கொஞ்சம் நில்லடி, கொஞ்சம் நில்லடி, குட்டி மேடி பொட்டுக்கிட்டு என்ன கொல்லுற, என்ன கொல்லுற.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நம்ம நேயர்கள் கூட விளையாடலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். எஸ் சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடுல இருந்து
1: பாபு.
0: பாபு, எஸ் சார், விளையாடலாமா?
1: ஓகே.
0: உங்களுக்கான நம்பர் வந்து 3 digits நான் போறேன், ஏன்னா ஹாஃப் அன் அவருக்கு மேல சிங் டபுள் டிஜிட்ல
1: விளையாடு.
0: சரி, 2 digits போலாமா? ஏன் ஓகே. 56 வணக்கம். எஸ் சார், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். என்ன வந்து பழி வாங்கணும்னு இந்த மாதிரி என்ன தனியா பேச விட்டுருவாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: எஸ் சார்,
2: நான் சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன்.
0: சந்தோஷம். சிங்கிள் உங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்டா இல்ல வந்து ட்ரிபிளா?
2: டபுள்.
0: டபுளே போதுமா? உங்களுக்கான நம்பர் 62 61 69 59 58 57 56 55. ஓகே,
2: 54 53 54.
0: தேங்க் யூ, ரொம்ப நன்றி. வேகமா ஸ்பி. வணக்கம்.
3: மேடம்.
0: எஸ் ஆனந்த் சார், விளையாடலாமா? பரவாயில்ல, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவோம் அப்படிதான். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். எஸ் லைன்ல தான் இருக்கீங்க. டன் டன் டன் டன் டடன். அடுத்து இனிமேல் பாருங்க, நான் பாட்டு பாட போறேன், நீங்க பேசவே இல்லை, நான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நீங்க பேசுவீங்க இல்ல போன் கட் பண்ணிடுவீங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: எஸ் மேம்.
4: சரஸ்வதி,
0: குன்றத்தூர்ல இருந்து.
4: எஸ்.
0: ட்ரிபிள் டிஜிட் ஆர் டபுள் டிஜிட்?
4: டபுள்.
0: ஏன் எல்லாருமே ட்ரிபிள் போக மாட்டீங்களா? ஓகே,
4: ட்ரிபிளே கொடுங்க, ட்ரை
0: பண்ணுங்க. உங்களுக்கான நம்பர் 39 பாடல் காத்திருக்கு. இந்த திரைப்படத்திலிருந்து அப்படிங்கறத பாக்கலாமா? நான் முத்துக்குமார் வரிகளில், வித்யாசாகர் இசையில், தூள் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசை.

0: என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: இல்ல இப்படி தான் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு குழந்தைத்தனமாக தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம நேர்களும் ரொம்ப ஆர்வமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே வணக்கம்.
1: வணக்கங்க.
0: சொல்லுங்க.
1: பாலம்பூர்ல இருந்து உமா பேசுறேன் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசுறேன் மேடம் நானு.
0: நன்றி. விளையாடலாமா மேம்? உங்களுக்கான நம்பர் வந்து
1: பாத்தீங்கன்னா
0: இல்ல முடிய போற நேரத்துல ஏன் உங்களை நான் கஷ்டப்படுத்தணும். ஓகே உங்களுக்கான நம்பர் 38. ரேடியோ வால்யூம் நீங்க கம்மி பண்ணவே இல்ல. வணக்கம்.
2: வணக்கம். வேலைச்சேர்ல இருந்து பத்மா பேசுறேன்.
0: எஸ் மேம் விளையாடலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான நம்பர் 28.
2: பேக்ல சொல்லணுமா?
0: எஸ் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல.
2: ஓகே ஓகே. 28 சொன்னீங்க. 27 26 25 24 20.
0: ஓகே தேங்க் யூ. Thank you so much. நிகழ்ச்சியோட நிறைவுல வந்துட்டு கூட என்கிட்ட டவுட் கேட்டு இதுதானா அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோடு நம்ம முடிச்சுக்கரில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6 மணிக்கு பயபக்தியாக வந்து சந்திக்கிறேன். ஓகே நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ உங்கள் அனைவருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. ஹரி ஜெயராஜ் இசையில் திப்பு பாடியிருக்காங்க சாமி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: இதயங்களை உரசும் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
1: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 5 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். தவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்திய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இலங்கை ஏ அணி

0: சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும், அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது, அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது, எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது, உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது, நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிறை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
6: 102.3 பாட்டுக்கு தான் 102.3 பாட்டுக்கு இதான்
7: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 5:05 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வளம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இது பூந்தென்றல்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மஞ்சு மணி 11 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தன்றல் நிகழ்ச்சியில உங்களோட இணைகிறேன். நான் உங்க ஆர்ஜே கௌதம். எஸ், ஒரு அழகான மாநில உங்கள் எல்லாரையும் வந்து சந்திச்சு உங்களோட இணையிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தோட நீங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்கன்ற அந்த நம்பிக்கையோட நிகழ்ச்சியில நம்ம அப்படியே கால் எடுத்து வைக்கலாம். எஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்புல நம்ம பேச போறோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மும்முரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. என்ன எந்த டாபிக்ல நம்ம பேச போறோம் அப்படின்னா, இப்போ பழைய வழக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில வழக்கங்கள் இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி சில வழக்கங்கள் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனோம்னா இப்போ இருக்க அந்த வழக்கங்கள் இல்லாமல் வேற மாதிரி இருக்கும். ஸோ காலப்போக்கில் நாளடைவில் அதெல்லாமே

0: மாறியிருக்கும். அப்படி மாறி போன மறைஞ்சு போன பழைய வழக்கங்கள் நிறைய இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி நீங்க நினைக்கக்கூடிய அந்த பழைய வழக்கங்கள் என்னென்ன, மறைந்து போன பழைய வழக்கங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணி நீங்க மறந்து போன பழைய வழக்கங்கள்னு நினைக்கிறதுலாம் என்ன அப்படின்றத என்கிட்ட சொல்லி நம்மளுடைய நேயர்களுக்கும் தெரிவிக்கலாம். 2952 5283 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 2838987171 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், ஆஹா, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: சாயங்காலத்துல
0: பருப்பு கல்லு, அரிசியில கல் எடுக்கிறது, பருப்புல கல் இருக்கிறது,
1: எல்லாம் கரெக்டா அவங்க தட்டி எடுக்கலாம். வரும்
0: ஒண்ணுக்கு
1: பழைய நீர் ஆகாரங்கள் காலையில குடிப்பாங்க. இந்த சாப்பாட்டுல உள்ளது வந்து நீர் தண்ணின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துல இருந்து வந்து கிடைக்கக்கூடிய நீரை நீர் ஆகாரத்தை நீர் தண்ணின்னு சொல்லுவாங்க. அது காலையில எந்திரிச்சா உப்பு போட்டு குடிப்பாங்க. இப்ப நம்ம சோறை வடிக்கிறது இல்ல, குக்கர்ல இது பண்ணிடலாம். அந்த இதெல்லாம் நம்ம வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கு.
0: சூப்பர்.
1: இதே மாதிரி காலையில எந்திரிச்சா பெண்கள் வந்து கோலம் போடுவாங்க.
0: ஓகே.
1: அந்த கோலம் போடையில அவங்களுக்கு கண்ணுக்கு அவ்வளவு ஒரு எக்ஸசைஸ். இதெல்லாம் இப்ப வந்து நம்ம ரொம்ப தொடர்ச்சி சொல்லுங்கிறது தான் என்னுடைய.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்னது எல்லாமே இப்ப மாறி இருக்கு. பட் பாப்போம் இதுக்கப்புறம் அது திருப்பி வருமா அப்படின்றது. நன்றி, ரொம்ப அழகா
1: சொன்னீங்க. நன்றி.
0: ஓகே, இதாங்க டாபிக். எவ்வளவு அழகா சொன்னார்ல, இதெல்லாம் மறைஞ்சிருச்சுங்க, இந்த பழைய வழக்கங்கள்லாம் மறைஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறத சொன்னாரு. இப்ப என்ன பண்ணும், நீங்க நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. மறைந்து போனா பழைய வழக்கங்கள்னு நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்றத நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. முதல் ஒரு பாடல் வருது நிகழ்ச்சியில், அதை கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சிலம்பரசன், ரக்ஷிதா சுரேஷ் இணைந்து பாடியிருக்காங்க. தாமரை வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: 5:20 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. மறந்து போன பழைய வழக்கங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: அண்ணாநகர்ல இருந்து வாழ்ந்தே பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: அவர் சொன்ன மாதிரி உரல் அமிலா மறந்தா கூட உறவுகளே நம்ம அந்த திருவிழான்னா 4 நாளைக்கு வீடு போய் கூப்பிடுவாங்க, வீட்டுல போய் கூப்பிடுவாங்க. நாத்தனாரு கூப்பிட்டு 4 நாள் அந்த திருவிழா 3 நாள் 4 நாள் முன்னிட்டே வந்து எல்லாரும் சேர்ந்து வீட்டுல வேலை பார்த்து அந்த திருவிழாக்கு எல்லாரும் சேர்ந்து போயிரு. அந்த இதே இல்ல, அண்ணனுமே இல்ல.
2: எங்கங்க லீவே தர மாட்டேங்கிறாங்க ஆபீஸ்ல எல்லாம்.
3: அந்த வில்லுப்பாட்டு கிடையாது. அது போக இந்த செண்டி மேலே அந்த நாதசுரம் அந்த இருக்கு, அந்த மேல வந்து அது அடிக்கிற ரொம்ப கிடையாது. இந்த கேரளா பக்கம் உள்ள அந்த மேலாம் தான் நிறைய

0: நாதஸ்வர வாசிக்கிறதும் சரி அந்த மேல அடிக்கிறதும் சரி கிட்ட அவ்வளவு சந்தோஷமா பாப்போம். இப்ப அந்த அந்த நம்ம குழந்தைகள் அதை குடுக்க முடியல பாருங்க.
1: ஆமா, நம்ம அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை குடுக்க முடியல.
0: ஆமா, அது குடுக்க முடியல. அது கொஞ்சம் அது கொஞ்சம் மேல அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும்.
1: கண்டிப்பா
0: அந்த பாலைய நம்ம அத சொல்லிக்கிடுவோம் அவ்வளவுதான். கோயிலுக்கு போனா அது மாதிரி பண்ணுவாங்க. அத ஒரு உறவுகள் அத்தை மாமா யாரு வந்தாலும் தாத்தா பாட்டி எல்லாரும் வெறுப்பாங்க அந்த வீட்டுல. சின்னவராதான் இருக்கும் அந்த வீட்டுல. அங்க அந்த உச்சம் இருக்கும். உச்சத்துல இருந்து எல்லாம் சாப்பிடுறது வைக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறது, அந்த வாழைல சாப்பாடு
1: அனுபவிச்சு சொல்றீங்க.

0: ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னது நாங்களா சொல்லிக்கிட வேண்டியதான், எல்லாரும் எங்க செட் அப் எல்லாம் சொல்லிக்கிடுவோம்
1: அவ்வளவுதான். நன்றி நன்றி பகிர்ந்தது. வணக்கம்.
0: ஹலோ
1: வணக்கம், யாரு இந்த கால் பண்ணிருக்கீங்க?
0: வணக்கம் சார், காஞ்சிபுரத்துல கமலா வந்து பேசுறேன். நீங்க ரெண்டு கால ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷம் சந்தோஷம் சொல்லுங்க.
0: முடிஞ்சிருது. யாரு என்ன
1: அட்வர்டைஸ்மென்ட் உறவுகள் கூடுறது அந்த சந்தோஷம். நன்றிங்க.
0: அதெல்லாம் இப்ப இல்லவே இல்ல.
1: ஆமா ஓகேங்க. ஓகே நன்றி.
0: நன்றி சார், நன்றி.
1: வணக்கம். ஸோ எவ்வளோ அதாவது மிஸ் பண்ணுறதை தாண்டி அதை எவ்வளோ ஆதங்கமாக எல்லா நேயர்களும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வணக்கம். சொல்லுங்க கலா, நீங்கள் என்ன பழைய வழக்கங்களை மிஸ் பண்ணுறீங்க, மறந்து போச்சு அப்படின்னு
2: நினைக்கிறீங்க? எங்க அம்மா அந்த பழக்கம் தான் செய்யறாங்க சார். அது பாத்தீங்க நீங்க கத்து சொல்றாங்க எப்படி செய்யணும் செய்யணும். அந்த பழக்கம் வரத்துல அச்சி குறையுது, ஜல்லுது,
1: அதெல்லாம் இல்ல.
2: அம்மில அரைக்கிறாங்க, அம்மில மெழுகு செய்வாங்க செய்வாங்க, அதெல்லாம் செய்யுது. அதுதான் பழக்கம் வந்து மாறல. எனக்கு வந்து மாத்திக்கிறாங்க சார், அதுதான் சில பேர் மாற மாட்டேங்க. எனக்கு வந்து மாறிடுறாங்க இப்ப நாகரிகம் ஆகாத அந்த பழக்கம் கொஞ்சம் மறைஞ்சு போயிடுது. அதுதான் சார், இப்பதான் கல்யாணம் ஆனா எல்லாம் வாட்ச காமிச்சுறாங்க, ஒரு யூபோன் செஞ்சுறாங்க. அதுதான் இப்ப ரொம்ப பழம் வீட்டு போய் சொல்லுவாங்க, எல்லாம் வீடும் போயிட்டு வாங்க வாங்க சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு, கடைக்கவே மாறி
1: இப்போ. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி ஷேர் பண்ணதுக்கு. மறந்து போன பழைய வழக்கங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆதங்கத்தை அப்படியே குட்டி தீத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பாடல் வருது, கேடு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து தனுஷ் பாடின பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய சில வந்துட்டே இருக்கு, கேடு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருக்கீங்க விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல்

0: தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். அஞ்சு மணி 33 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: மோலக்கலை, அருணாச்சலம்.
0: சொல்லுங்க, மறந்து போன பழைய வழக்கங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னென்ன?
1: இந்த பொங்கலுக்கு வாழ்த்து அட்டையை மறந்துட்டோம்.
0: பொங்கலுக்கு வாழ்த்துறத மறந்துட்டோமா?
1: வாழ்த்து அட்டை அனுப்பம்.
0: ஓகே, அட்டை, வாழ்த்து அட்டை. ஓகே.
2: நீங்க
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஃபேன்டஸ்டிக்கா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். சொல்லுங்க.
2: எஸ், நான் வந்து தி ஈசி சேர் அப்படிங்கற ஒரு விஷயம் அந்த காலத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேர் இருக்கும், அது அப்படியே சாஞ்சோன்னா சாயும். இப்ப அந்த எந்த வீட்லயும் ஈசி சேர் அப்படிங்கறத நம்ம பாக்கவே முடியறது இல்ல, அது வழக்கொழிஞ்சே போச்சு. அப்புறமா அந்த ஒரல் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது அம்மி, அதுக்குள்ள
0: இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு ஒரல்னா என்னன்னு தெரியாது.
2: ஆமா, தெரியவே தெரியாது. அதுக்குள்ள சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து ஏதாவது அரைக்கணும்னா அரைப்பாங்க. ஆனா இப்ப யூபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, அதனால ஆட்டாங்கல்ல தூக்கி ஓரமா வச்சாச்சு. எல்லாத்தோட இந்த குமிட்டி அடுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ.
0: அதாவது
2: அந்த அடுப்புல பாத்தீங்கன்னா நாங்க சுடுதண்ணீர் அப்படிங்கறத வைப்போம். இப்ப வந்து இந்த கீசர் மாதிரி எல்லாம் வந்ததுல இருந்து அந்த குமிட்டி அடுப்பாவது, அதாவது அதெல்லாம் ஒரு ஓரத்துலதான் கிடக்கு. நிறைய விஷயங்கள் அது வழக்கு ஒழிஞ்சு போச்சு. அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணின ஈசி சேரா இருக்கட்டும், அடுப்பா இருக்கட்டும், ஆட்டாங்கல்ல இருக்கட்டும், இப்போ அது பாக்குறது அபூர்வம். அப்படியே ஒவ்வொரு வீட்டுல இருந்தாலும் அது ஒரு மூலையிலதான் இருக்கு.
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: ஆமா, அந்த நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் அப்படியே சுமந்து இருக்கும் சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பார்த்தோம்.
0: அது அப்படியே நம்மளுடைய கோர் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு.
2: எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா சொன்னீங்க ப்ரோ.
0: சூப்பர், நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: பேரூர் பத்னாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, நீங்க சொல்லுங்க. மறந்து போன பழைய வழக்கங்கள்னு நீங்க நினைக்கிறது என்ன?
3: ஆமா சார், நான் வந்து நானே சார் அம்மியில மிளகா ஆச்சு, அம்மியில மிளகா ஆச்சு குழம்பு வைக்கணும், உரல் ஆச்சு ஆச்சு ஆட்டி இடிச்சு விடணும், விறகு வச்சு அடிப்பது போடணும். இவ்வளோ வழியா அந்த நாளே தெரியும் சார். இப்போ இந்த காலத்துல பார்த்தா சிலிண்டர் வந்துச்சு சார், மிக்சி வந்துச்சு சார்.
0: இப்ப நீங்க மிக்சில தானே அரைக்கிறீங்க?
3: இப்ப மிக்சில அரைக்கிறாங்க சார். அப்பதான் நான் அம்மியில ஆச்சுனா சார். அப்பலாம் இப்ப மிக்சில அரைக்கிறாங்க, சிலிண்டர்ல மாவு அரைக்கிறாங்க, கேஸ் சோறு ஆக்குறாங்க, குக்கர்ல
0: சுலபமாயிடுச்சு. ஓகேங்க, ஓகே, நன்றி, நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
3: நன்றி சார்,
0: நன்றி. சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் சீதாராமம் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி சரண், சுந்தரி இணைந்து பாடின பாடல். மதன் கார்கி வரிகள், விஷால் சந்திரசேகருடைய இசையில. கீழ் இணைந்தங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இத பூந்தென்றல்.

0: 5:41 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க.
1: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு சூப்பரா இருக்குது,
0: ரொம்ப நன்றி
1: சார். அந்த பழகால நினைவு எல்லாம் இப்போ நினைக்க முடியாது சார். சார், ஒரு தீபாவளி வந்து சொன்னாக்கா வெறும் போட்டு தண்ணி சுடு வச்சு எண்ணெய் தேய்ச்சி ஊத்திக்குவோம் சார். இவரு குடும்பத்துல 5 பேர் இருப்போம் நாங்க. 5 பேருக்கும் எண்ணெய் தேய்ச்சி ஊத்தணும். சுத்தடி கட்டையில தான் போட்டு கொளுத்தணும் அப்பெல்லாம் சார். தீபாவளி வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 5 பேருக்கு தலை எண்ணெய் தேய்ச்சி ஊத்தி
0: ஈஸியா இருக்கா?
1: இப்ப கேஸ் வந்துச்சுல சார், போட்டுக்குவோம் சார். இப்ப கேஸ்லயே போட்டு போட்டு ஊத்திக்குவோம் சார். இப்ப
0: அதனால அந்த பழைய வழக்கு வேணும்ன்றீங்களா வேணான்றீங்களா?
1: வந்துருக்குதே சார், கேஸ் போட்டு கொளுத்திக்குவோம். ஊத்தி சுடு தண்ணி போட்டு ஊத்திக்குவோம். அதுனா 5 நிமிஷம் சூடாயிடு போகுது. பெரிய அடுப்பு இருக்கு சார், நம்ம சமையல் செய்யற அடுப்பு இல்ல சார். அது அது அது அடுப்புல வச்சு சுட்டை வச்சு ஊத்திக்குவோம் சார். மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்துச்சு. அந்த காய அந்த நாளத்துல அந்த காட்டின்னு ரூபுகள்லாம் ஆட்டி கொடுப்பாங்க. தீபாவளி வந்தாக்கா எப்படி ஒரு 10 டேஸ் அச்சு ஊறு வச்சுட்டு இருக்கோம். அது அரிக அரிக அரிக விடிகாலம் 4 மணி ஆயிடும் சார். அப்போ ஒரு காலம் இப்போ ஒரு காலம் சார். இப்போ போட்டுதான் சுவிட்ச் போட்டு 6
0: மாவாட்டி
1: டக்கு டக்கு வாய்ப்பு. நன்றி
0: நன்றி நன்றி.

0: நன்றி நன்றி சார்.
1: ஓகே, இந்த மிக்சி, கேஸ் அடுப்பு இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது புதுசாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே மிக்சி, கேஸ் அடுப்பு, அப்புறம் இன்னும் சிலது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் வந்து பழைய வழக்கங்கள் வந்து மாறிடுச்சு, மறந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம், நன்றிகள் சார். எம் டி ரவிச்சந்திரன், எஸ் டி நகர், அம்பத்தூர் சார். சார் நலமா சார்?
1: நலமா இருக்கு, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: அந்த காலத்துல எல்லாம் சார் மழை பெஞ்சவனே புயலேர்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவேன் சார். அம்மா செஞ்சு கொடுக்குற மீன் குழம்பு மறக்க முடியல. ஃபேமிலியா போயிட்டு டூரிங் தியேட்டர்ல உட்காருவோம் சார். சுத்தமா இல்ல, சின்ன தெரு, 10 வருஷம் ஆனாலும் காலியா இருக்கிற தெரு. 1 நிமிஷத்துக்கு ஒரு கார் போகுது சார், மவுண்ட் ரோடு மாதிரி.
1: உங்க தெருலயே போகுது.
2: அந்த காலத்துல வந்து குளத்துல தூண்டில மீன் பிடிப்போம் சார். சாவுக்கே போறது இல்ல சார். அலறி நோடுவாங்க, எங்க டெத் கூட போறது இல்ல.
1: அது கூட மாறிடுச்சா?
2: கல்யாணம்னா 1 வாரம் போய் தங்கிடுவோம் சார், சென்னையில கீழ்பாக்கம் செத்துலாம். இப்ப எல்லாம் கிடையாது, கல்யாணம் ஆச்சு, அந்த மாப்பிள்ளைய கூட இறந்துட்டு இருப்பாரு, டெத்து கூட போறது இல்ல. அன்பு பாசம்ல ஒரு போலியா ஆச்சான்ற ஒரு பயம் இருக்கு. ரெண்டாவது, ஏற்கனவே காட்டின அன்பு வந்து உண்மைதானா என்ற அளவுக்கு இருக்கு சார். இப்ப உலகம் எல்லாம் பணத்தை நோக்கி ஓடுது. ரெண்டாவது, வாழ்க்கையினுடைய துயரங்கள்ல உங்களுக்கு தெரியல, பேருமா இருக்காங்க, நிம்மதியா இருக்கிறாங்க. அதுல வந்து டூரிங் தியேட்டர்ல 4 ஃபேமிலியா உட்காந்து பார்த்த படங்கள் இந்த அளவு ரேடியோல வருது சார். நாங்களும் உங்களுக்கு பேசணும் சார், அது ஞாபகமா.
1: அமைதியா இருக்காங்க. ஓகே, இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். பொன்னியின் செல்வன் 1 படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. அந்தாரா நாண்டி குரல்ல, சிவா ஆனந்த் வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஒரு சூப்பரான பாடல். 5:45 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
2: விவேத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும், பார்க்க நேரம் இல்லாட்டாலும், கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

0: 5:51 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தண்டல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம், பழைய வழக்கங்கள் மறந்து போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்றத பத்தி தான். வணக்கம்.
1: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: This call is now being recorded.
0: நீங்க ரெக்கார்ட்லாம் பண்றீங்களா பேசறத? வணக்கம்
1: சார். வணக்கம் சார். இது நம்ம பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு வாங்கி வெட்டி விளையாடிப்போம் சார். அதெல்லாம் சுத்தமா இல்லாம போய் சார். இப்ப
0: ஓகே
1: பொங்கல் இது பண்ணுவோம். அது மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாட்டு இதெல்லாம் பெயிண்ட் வச்சு கோயிலுக்கு போயிட்டு மாட்டு வண்டியில போய் மொத்தமா போவோம் சார். அதெல்லாம் இப்ப சுத்தமா இல்லாம போச்சு சார்.
0: அதெல்லாம் மாட்டு வண்டியில போறதுன்றதே இல்லாம போயிடுச்சு.
1: இல்ல சார், அது இல்ல சார், நம்ம பசங்க தெரியாது சார் அது.
0: ஓகே ஓகே. ஆனா நீங்க யாரும் எங்க இருந்து கால் பண்றேன்னு சொல்லவே இல்லையே.
4: பேசனாக்கிட்டாங்களா? ஆமா சார்.
0: தண்ணியே குடுக்க மாட்டாங்க. காபியா டீயான்றீங்களா?

0: ஆமா சார், நம்மெல்லாம் வந்து டியூட்டில போய் வர்றவங்க எப்போ போனோம்னு எல்லாம் நினைப்போம். காபி கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, ஏதாவது நினைப்போம். அடுத்த நூறு தீனி அவ்வளவுதான், அதாவது போட்டலுமா வெட்டலுமா சமோசா ஏதோ ஒண்ணு, அதெல்லாம் மாறி போச்சு சார், பழக்க வழக்கெல்லாம் மாறி போச்சு. நிறைய எல்லாம் வெளியில சாப்பிடுற பழக்க வழக்கம் வச்சுட்டாங்க நிறைய பேர், அதெல்லாம் கூடாதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க. சாப்பிடலாம், அதுக்கு இடம்
1: பொருள்
0: இடம்பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு சார், அந்த மாதிரி இடத்துல சாப்பிடணும். ஜனங்களுக்கு இது ஒரு என்னுடைய ரிக்வஸ்ட், நல்ல டீசென்டான இடத்துல சாப்பிட்டோம், நல்லா இருக்கட்டும்.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி,
0: தேங்க்யூ சார்,
1: நன்றி, வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: வீரராகவன் மாவட்டத்தில் பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: சார். இந்த பழைய வழக்கங்கள்லாம் மறைக்கப்பட்டது இல்ல மறக்கப்பட்டது சார். திருவிழா திருவிழா ஆயிடுச்சு, ஊடகங்களின் உணர்ச்சியால உறவுகள் எல்லாம் சுருங்கி விட்டது. அவசர கதியில விழாக்களை கொண்டாடுகிறது நிலைமைக்கும் வந்துட்டேன் சார். என்ன பண்றது, அத காலத்தின் கோலம், அது ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். நன்றி சார்.
1: நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
3: வணக்கம் சார், குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதி.
1: சொல்லுங்க.
3: ஹலோ.
1: சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: இப்ப வந்து பழைய காலத்துல பழைய நம்ம மாமா பசங்க அம்மா அத்தை பைய அப்படிலாம் இருக்கவங்கள படிச்ச புக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு கொடுப்பாங்க, அது கிடையாது இப்போ.
1: இப்ப இல்ல,
3: சொந்த இல்ல. ஆமா, பழைய புக்கு அவங்க போன யூனிஃபார்ம் நல்லா இருக்கு,
1: அதுக்காகவே புக்க வந்து நீட்டா வச்சிருப்பாங்க. ஆமா,
3: வச்சிருப்பாங்க. குடுக்கணும், அத்தை பசங்களுக்கு குடுக்கணும், மாமா பசங்களுக்கு குடுக்கணும். அது வந்து அது பெரிய விஷயம், அது இப்ப இல்லாம போயிடுது.
1: சூப்பர்,
3: சுத்தமா இல்ல.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி
3: சார், ரொம்ப நன்றி சார, தேங்க்ஸ்.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: குரசை வாக்கம் சவுந்தரராஜ்.
1: சொல்லுங்க
4: சார். பழைய நினைவுகளை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, மிக்சர் கடைங்க, போடா போன்ற ஸ்நாக்ஸ்ங்க விற்பாங்க. அதுல வந்து இந்த மந்தார இலைன்னு ஒண்ணு இருக்கும் சார், அத மறந்தே போயிட்டாங்க சார். அதுலதான் சார் மடிச்சு மடிச்சு குடுப்பாங்க.
1: ஓகே,
4: அவ்வளவு அருமையா இருக்கும்.
1: அந்த இலையில வச்சுதான் குடுப்பாங்க.
4: ஆமா சார், இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க, ஒரு பொகடா மிக்சரு மற்ற பொருள் கார சேவைகள்லாம் அதுலதான் கட்டி சுட்டி போடுவாங்க. ஸ்வீட்டை கூட அதுலதான் கட்டி சுட்டி போடுவாங்க, இலையில வச்சு ஒரு மூங்கில் போடுவாங்க. அதெல்லாம் மறந்து போச்சு சார் மக்களுக்கு.
1: ஆமா ஆமா, சூப்பரா சொன்னீங்க, நன்றி.
4: மிக்க மகிழ்ச்சி சார், மிக்க மகிழ்ச்சி,
1: நன்றி. சதைப்போல பேஸ்புக்கில் முகமது மியான், பண்ணைபுரம் மணிகண்டன், மேலப்பாடு தயாளன், பர்வதவர்தினி, கண்ணன், சுளைமேடு மனோகரன், சென்னை சிங்க சிவராம், கார்த்திகேயன், சிவசுப்ரமணியம், அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அந்தோனிராஜ், கமலாவர்தன், அதுக்கப்புறம் மதுரை சோ சண்முகசுந்தரம், மீரா வெங்கட்ராமன், வீரராகவன், புஷ்பா, அதுக்கப்புறம் செல்வகுமார் எம்ஜி, புரட்சிவாக்கம் சுந்தரராஜன், கோபால் சமல்பட்டி, சாந்தி ரமேஷ், திருமொழிசை, அஸ்வினி நாகராஜ், இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக் வாயிலாகவும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் இணைந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டிருச்ச நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. கோப்ரா படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், நகுல், அபயங்கர், ஜித்தின் ராஜ் எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல் கேடு. இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் FM 103.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி.
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாலி வரிகளில் வி குமார் இசையில் மங்கள நாயகி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

6:11 ஆயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல். அடுத்த பாடல் உங்களுக்காக கே ஜே யேசுதாசன் சித்ரா குரலில் தாயே நீ துணை திரைப்படத்திலிருந்து.

பக்தி மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் சௌபாக்கியவதி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் காத்திட்டிருக்க சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
2: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு

0: பெண்களுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
1: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். நாளை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு

0: மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சேரன் வரிகளில் பரத்வாஜ் இசையமைச்சு பாடியிருக்காங்க. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

பா விஜய் வரிகளில் சபேஷ் முரளி இசையில் உன்னிமேனன் பாடிய பாடல் தவமாய் தவமிருந்து திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் என் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. ஸ்னேகன் வரிகளில் பரத்வாஜ் எழுதி பாடியிருக்காங்க பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக விக்ரமன் வரிகளில் சுஜாதா குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் காத்திட்டு இருக்க சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் வித்இன் 3 மினிட்ஸ் 3 நிமிஷத்தில் ஓடி வரேன் 7 மணிக்கு. இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். திரைக்கான நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட்

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 7:15. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர், மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர், இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும், பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1 தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 லட்சக்கணக்கான தாய்மார்கள்

0: தொழிலாளர்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படைத் தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத்தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மிர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈனாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈனாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
3: என் பேர் பாரதிராஜா, நான் வணியஞ்சி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல வந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிடுது. ஈனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
4: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர்

இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது.

0: 7 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கையே அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Don.

0: 102.3 விவத் பாரதி தமிழகமில் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். பருவ காலங்களின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். சித்திரை மாதம் கோடை, வைகாசி மாசத்துல விவசாய அன்பர்கள் வேளாண் பணிகளை ஆரம்பிப்பாங்க. அதோட இந்த மாசத்துல பருவமழையும் பெய்யும். இதன் தொடர்ச்சியா ஆணி மாசத்துலயும் பல வேலைகளை செய்வாங்க. பொதுவா மழை பெய்தால் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்படையும். இருந்தாலும் தட்பவெப்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது வேலைகளை திட்டமிடணும். இதை நினைவில் கொள்ளவே நம்முடைய மூத்தோர் அந்த காலத்தில் பழமொழிகளாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆணி ஆறில் இடி இடித்தால் 6 மாதத்திற்கு மழை இல்லை, ஆணி குமுறினால் 60 நாளைக்கு மழை இல்லை, ஆணி மாதம் கொரடு போட்டால் அடுத்த மாதம் மழை இல்லை. இந்த பழமொழிகள்லாம் ஆணி மாத மழை நிலவரத்தை காட்டுகின்றன. ஆணி அடிகோலாதேன்னு இன்னும் ஒரு பழமொழியும் இருக்கு. அதாவது புதிய வேலைகளை ஆணி மாசத்துல துவக்காதேன்னு பொருள். ஜெயக்குமார் ஐயா, சொல்லப்பட்ட பழமொழிகள்லாம் அந்தந்த மாதத்துல நிலவும் பருவநிலை வானிலையை ஒத்து இருக்கின்றன. பருவம் பார்த்து பயிர் செய், பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், பட்டம் தவறினால் நட்டம், இதுவும் தட்ப வெப்ப சூழ்நிலையை கோடிட்டு காட்டும் முதுமொழிகள். ஆனால் இன்னைக்கு இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன. வருடம் முழுக்க பயிர் சாகுபடி மேற்கொள்ளும் சூழலை விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டாங்க. அதை விவசாயிகளும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பயிர் சாகுபடி செய்ய இவ்வளவு வெப்பம் தேவை, இவ்வளவு தண்ணீர் தேவை, இவ்வளவு ஈரப்பதம் தேவை, இவ்வளவு சத்துக்கள் தேவை, இவற்றையெல்லாம் அளந்து அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கற மாதிரி கணினி வழியா திட்டமிடுறாங்க. அவற்றை எடுத்துக்கிட்டு பயிர் வளருது, விளைச்சல் கொடுக்குது, டன் கணக்கில் விளைச்சல் பார்க்குறாங்க. இதை ஒரு வகையில் வளர்ச்சின்னு நாம் எடுத்துக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சி தான், ஆனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு. லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எல்லை கோடு, அதை தாண்டக்கூடாது. அடுத்தவரை நோக்கி நம் கை நீளலாம், எது வரைக்கும் அவரது முகத்தில் உள்ள மூக்கின் நுனியில் படாதவாறு நீளலாம். பட்டுடுச்சுன்னா நாம் நமது எல்லையை தாண்டி விட்டோம்னு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பாங்க. ஜெயக்குமார் ஐயா, பயிர்களுக்கு சத்து பற்றி கடுதாசில எழுதணும். இயற்கை செயற்கை பற்றி நிறைய பேசுகிறாங்க, பேசுகிறோம். அந்த காலத்தில் சாணி குப்பை தான் இயற்கை உரம். இப்போ மண்புழு கம்போஸ்ட்டு, கோழி எரு, தென்னைநார் கழிவு பற்றிலாம் பேசுகிறோம், பயன்படுத்துகிறோம். பயிர் கழிவுகள் பற்றியும் நிறைய விவாதிக்கிறோம். குயானோன்னு ஒரு கழிவு இருக்குது. அது என்ன குயானோ? வவ்வால்கள் பார்த்துருக்கோம், மேலே வீட்டு கூரையில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், அதுவும் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கோம். வவ்வால்கள் மூலமாக தான் சில வியாதிகள் கூட பரவி இருக்கு. வவ்வால்கள் பழங்களை சாப்பிடுவதால் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற பெரிதும் துணையா இருக்கின்றன. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் வண்டு, பூரான், தேள், பல்லி, எலி போன்றவற்றை பூச்சித்திண்ணி வவ்வால்கள் உணவா உட்கொள்கின்றன. வவ்வால்கள் தன் வாய் வழியா உண்ட உணவு செரித்த பின் அதே வாய் வழியாவே கழிவை வெளியே தள்ளும். வவ்வாலின் கழிவுக்கு பேர் தான் குயானோ. இதுவும் ஓர் அருமையான இயற்கை எரு. இதையும் அதிக விலை வைத்து விற்பனை செய்கிறார்களாம். நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது குயானோ. கழிவிலிருந்து காசு பார்க்க முடியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு தாழு
2: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:35. நேயர்கள் கேட்க இருப்பது
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும்.
2: எஸ் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வர் புனியவேல். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வித்யாசாகர் இசையில் விஜய் வரிகளில் சித்ரா அண்ட் சுஜாதா பாடியிருக்காங்க ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமேல். அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் குரலில், வாலி வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: 22 புலி 3 பாட்டுக்கு தான் 22 புலி 3 பாட்டுக்கு இதான்
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: நான் நிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது?

0: எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பட்டு மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: இந்திய ரூபாய் நோட்டுல எத்தனை மொழிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? செஞ்சம் அப்படிங்கிறது எந்த இசைக்கருவியினுடைய பெயர் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, இதெல்லாம் நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல டெய்லியும் காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஏராளமான இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவல்களை கேள்விகளா கேட்கிறாங்க. கேள்வி மட்டும் இல்ல, பதிலையும் சொல்றாங்க பாஸ். சோ மறக்காம கேளுங்க வணக்கம் தமிழ்நாடு. டியூன் பண்ணுங்க 102.3 தமிழ் FM-ல
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
3: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்ல, ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா? இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காப்பி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா? வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா? சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக. ஐயோ பாவம், நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, எதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்து தான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோடு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரான். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி, என்ன இது துப்பாக்கியோடு சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு

0: இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிரே உட்காந்துட்டு இருக்காரு அவரு, இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம். இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனி மனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல் கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன் முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி

அறிவிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீ கோரினாய்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு, என்னுடைய இனிமையான இரவு வணக்கம். மீண்டும் ஒரு வணக்கம். 8:06 கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்புல நம்மளுடைய நிகழ்ச்சியில பேச போறோம். எல்லாருக்குமே வந்து பணம் அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பணம் இல்லாதப்ப தான் அதனுடைய அருமை ரொம்ப தெரியும். இருக்கிறப்பையும் அந்த அருமை தெரியும், பட் இல்லாதப்போ ரொம்ப ரொம்ப தெரியும். அதனாலேயே பணம் சேரும்போது அதை எப்படியாச்சும் நம்ம சேமித்து வச்சுக்கணும் அப்படின்றதில் குறியாக இருப்போம். ஸோ அப்போ செலவு செய்யும்போது என்ன பண்ணும், அதை கொஞ்சம் தண்ணி மாதிரி செலவு செய்யாமல் சிக்கனமாக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், பணத்தை மிச்சம் பண்ணி சிக்கனமாக இருக்கணுங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எங்கூட பகிர்ந்துக்கலாம். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 044 அப்படின்ற கொடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் எவ்வளோ ஐடியாஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: சென்னை மாங்காடு விஜய் நாராயணன்.
1: சொல்லுங்க, சிக்கனமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்?
2: இல்ல முதல்ல சம்பாதிக்கணும்.
1: சம்பாதிக்கணும், ஓகே, கண்டிப்பா.
2: அது வச்சுதான் நம்ம சிக்கனமா இருக்கணும். அது அவசியம், அவசியம் இல்லாதது. ஆரம்பர பொருள், அத்தியாவசிய பொருள், இத்த முழுமையா அதை ஃபாலோ பண்ணி அது மாதிரி செலவு பண்ணோம்னா நமக்கு எந்த சிக்கலும் வராது.
1: ஓகே, சோ அது அந்ததான் நீங்க கொடுக்குற ஐடியா?
2: இல்ல, அது மாதிரி தான் இருக்கணும்.
1: இருக்கணும், ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். சொல்லுங்க கலா.
3: சார், அம்மா எல்லா குடும்பம் எல்லாம் பாக்குறாங்க, எல்லா குடும்பம் குடுத்துருவாங்க. அம்மா சிக்கன் எல்லாம் சிக்கனம் பண்ணி மாசுக்கு ஒரு முக்கியம் பண்ணி அம்மா அந்த அமௌண்ட்டுக்கு அம்மா சாப்பாடு காண்டுவாங்க. அது அடுத்த மாசத்துக்கு யூஸ் ஆகும். நம்ம எவ்வளவு சிக்கன் வாங்கணும் நம்ம தான் பெனிஃபிட் இந்த காலத்துல எல்லாம்.
2: முதல்ல திட்டமிடல் இருக்கணுங்க. இப்படிதான் செலவு பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு முதல்ல பாத்துக்கணும். அதாவது நம்ம கையில எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல நம்ம அதாவது இப்ப இவ்வளவு இருக்கணும்.

0: ₹500 வச்சிருக்கோம்னா அந்த ₹500 பாத்துக்கணும். எங்க பொருள் போற பொருள் எல்லாம் வாங்கக்கூடாது. தெருவில் போனா அந்த அது விக்கிறது விக்கணும்னு வாங்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிடுறதும் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது, ஹோட்டல் சாப்பிடலாம் கட்டுப்படுத்தணும். நம்ம வீட்டுல செஞ்சோம்னா ஒரு கிலோ அரிசி வாங்கினா நாலு பேர் சாப்பிடலாம். அதே வந்து அந்த 100 ரூபா பேட்ரிஸ் வாங்கினா அது 150 ரூபா போச்சுன்னா அது நமக்கு செலவு தானுங்களா?
1: ஆமா,
0: அந்த மாதிரி இருக்கு. அது அதெல்லாம் குறைச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும்.
1: ஓகே ஓகே, சூப்பருங்க.
0: வாய்ப்பு நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாரங்க இந்த கால்
2: பண்ணீங்க? கோபாலகிருஷ்ணன் சார்.
1: சொல்லுங்க
2: சார். எங்க நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் சார். எங்க ஒய்ஃப் நான் வந்து தாராளமா செலவு
1: பண்ணுவேன்,
2: அதனால அவங்க தான் பாக்குறாங்க. அவங்க சீக்கிரமா கடன் பிடிச்சி குடும்பம் நல்லா இருக்கு சார்.
1: சூப்பருங்க, நன்றி.
2: தேங்க்யூ சார்,
1: நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டு இருக்கு, சர்வம் தாளமயம் படத்துல இருந்து ஹரிச்சரன் அர்ஜுன் சாண்டி பாடிய பாடல். மதன் கார்க்கி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில. 8:10 கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ போரினாய்.
1: எட்டு மணி 15 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, சிக்கனமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
2: வணக்கங்க, முருகன் பேசுறேங்க, கிக்கேனர்ல இருந்து.
1: சொல்லுங்க.
2: முடிஞ்ச வரைக்கும் என்னோட வேலைகள் நடந்து போற அளவுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துடுறேங்க. ஓகேங்களா? ஏன்னா அதற்காக டூ வீலரோ வண்டியோ அப்படி போக வேண்டாம்ன்றதுனால நடந்து போய் வந்துட்டு இருக்கீங்க.
1: ஓகேங்க, ஓகே. சோ அப்படி சிக்கனமா இருக்கீங்க,
2: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் சார், வணக்கம்,
1: வணக்கம். பயங்கர உற்சாகமா வந்திருக்கீங்களே வரும்போதே.
3: நுங்கம்பாக்கம் டேக் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறியா? வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம். சொல்லுங்க, சிக்கனமா இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் பண்ணணும்?
3: 68 வயசு ஆகுது எனக்கு. இப்ப போய் இந்த வார்த்தையை சொன்னா என்ன பண்றது?
1: உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க.
3: சின்ன வயசுல சேர்க்க வண்டி சேர்த்துருந்தா ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம்.
1: அதெல்லாம் நமக்கு பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய நிறைய புரிய வரும். பட் இருந்தாலும் உங்க அனுபவத்துல இருந்து என்ன சொல்லுவீங்க?
3: என்னோட அனுபவத்துல நானு சம்பாதிச்சு ஒழுங்கா சேர்த்து வச்சிருந்தா நான் கோடி சொன்னா வாழ்ந்துருக்கலாம்.
1: சோ சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறத பாக்கணும்.
3: எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப நான் வேதனை பட்டிருந்தேன். யாருக்காவது புத்தி பேசுறோட கேட்க மாட்டாங்க, போட அழிஞ்சு போட விட்டுவோம் நான்.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி.
4: அவசியம் தேவை. நம்ம எது ஒண்ணு எது செய்யணும்னாலும் ஒரு ஒரு நிமிஷமாவது யோசிக்கணும். இத எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அந்த பட்ஜெட் இருக்கிறது மாதிரி இந்த செலவை இப்படி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு சில விஷயங்களை செஞ்சோம்னா காசு பணத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம்ங்கிறது என்னோட கருத்து.
1: சூப்பருங்க, சூப்பர், நன்றி.
4: நன்றிம்மா.
1: வணக்கம்.
5: வணக்கம்,
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: காஞ்சிபுரத்துல இருந்து பூங்கோதை சார்.
1: சொல்லுங்க.
5: சரி, சிக்கனமா இருக்கிறதுக்கு முதல்ல நம்மளுடைய சேமிப்பு தான் சார் முக்கியம். நம்மளுடைய சம்பளம் சம்பாதிக்கிறோம்னா முதல்ல செலவு சேமிப்பா இருக்கணும். அடுத்து வந்துட்டு மத்தவங்களோட ஒப்பிட்டு நம்மளுடைய செலவுகளை நம்ம அதிகப்படுத்த கூடாது. ஆசைக்கான செலவு பேராசைக்கான செலவு வித்தியாசப்படுத்தி பாக்கணும் சார்.
1: சூப்பருங்க, சூப்பர்,
5: அதுதான் முக்கியமா.
1: அருமை, நன்றி.
5: நன்றி.
1: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
6: வாங்க சார், கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
1: சொல்லுங்க.
6: அதான் சார், இப்போ நம்ம சிக்கனமா இருக்கிறதுக்கு முதல்ல வந்து சேமிப்பு முக்கியமா தேவைப்படுது சார். அப்பதான் அந்த சிக்கனத்தை வந்து நம்ம அதுல சேமிக்கிற வாய்ப்பு வருது. ஏன்னா இல்லைனாக்கி அதை சேர்த்து செலவு பண்ணி வரோம் நம்ம. அதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்ப நான் வந்து யோசனை பண்றேன்னா ஒரு பொருள் வாங்கினா கொஞ்சம் யோசனை பண்ணிதான் அவங்க முக்கியமா என்னுடைய ட்ரெஸ் வாங்குறதுல யோசனை பண்ணுவேன். இருக்கும் போதே வாங்கவே மாட்டேன். அதே மாதிரி பழைய வண்டி இருந்தா கூட அதை ஓட்ட நினைக்கிறேன் தவிர பூசா ஆசைப்பட்டு அது வாங்கணும் இது வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி வண்டி வந்து பெட்ரோல் போட்டா ஓடுதா அவ்வளவுதான். அதுக்கு மேக்கப் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு இருந்தா அது கஷ்டமா இருந்து அதுல ஒரு சிக்கனமா போயிடுவேன்.
1: ஓகேங்க, ஓகே, சூப்பர், நன்றி.
6: நன்றி சார்.
1: நன்றி,
6: நன்றி.

0: இசை மனதை வருடும் மொழி, நினைவுகளை உயிர்ப்பிக்கும் மந்திரம், உங்கள் மனதின் துடிப்போடு இணையும் ஒரு இனிய இசைப்பயணம் வருகிறது. இசையும் நானும். இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் இவர்களின் இசைப்பயணம், பாடல்களின் பின்னணி கதைகள், மேலும் நேரடி இசை தருணங்களையும் நம்மோடு பகிர இருக்கிறார்கள். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இது ஒரு கொண்டாட்டம். கேட்கத் தவறாதீர்கள். இசையும் நானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையோடு பேசி இணைவோம் நேயர்களே.
1: பாதுகாப்பான
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
3: எட்டு 8:20 கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில சிக்கனமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ராட்சசி படத்துல இருந்து ஷான்ரோல்டன் பம்பா பாக்கியா இணைந்து பாடின பாடல். ஷான்ரோல்டனுடைய இசையில ஒரு சூப்பரான பாடல் கேடு. இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:25 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில சிக்கனமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: கணபதி சார்.
0: சொல்லுங்க
1: சார். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப கழுவுல சிக்கனமா தான் பெரிய ஹோட்டலா போக மாட்டேன். எனக்கு தகுந்த மாதிரி சின்ன ஹோட்டலா பாப்பேன். அதே மாதிரி எல்லாருமே ஹோட்டல சாப்பிட்டு வீட்டுல சாப்பிட்டாலும் அது பயங்கரமா சேஃப்டி ஆகும் பாதி.
0: ஓகே, சோ வெளியே சாப்பிடாம வீட்டுல சாப்பிடணும், அதுதான் வந்து உங்களுடைய.
1: ஆமா, எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொன்னா ஆட்டோ கார்ல எல்லாம் போறவங்க நம்ம பஸ்லயே போயிடலாம். அதோட அதுல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சேஃப்டி இருக்கு. பஸ் சர்வீஸ் நிறைய இருக்குது, அப்படி செய்யலாம்.
0: டிரெஸ்
1: எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் டிரெஸ் எடுக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி கம்மியா ரேட்ல எடுக்கலாம். 500 ரூபாயிலே ஒரு டிரெஸ் இருக்குது. அந்த மாதிரி கூட சிக்கனம் பண்ணலாம். எவ்வளவு வழி இருக்குது.
0: வணக்கம்.
2: சார், ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க.
2: சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் தான் சார். இந்த காலத்துல எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. பாவம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, இஎம்ஐ ல வாங்குறாங்க இல்லையா, அந்த சேமிப்பு சேமித்த பணம் இஎம்ஐக்கு போயிடுது. அது வந்து ஆடம்பர பொருள் அவங்களா விரும்பாம இருந்தா நல்லா இருக்கும். அத ஒண்ணு ரொம்ப சேஃப்டியா இருக்கலாம். வெளியில போய் வாங்கி சாப்பிடாம இருக்கீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். வீட்லயே எல்லாம் 4 பேர்னா வீட்லயே பண்ணி அட்டகாசம் சாப்பிடலாம். வெளியில போய் ஒண்ணு ஏசியில ஏசியில உக்காந்து சாப்பிட்டு வர்றாங்க, உடம்புக்கு வேற கெடுத்துன்னு வர்றாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் சார்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி.
2: தேங்க்யூ.
0: நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால்
3: பண்ணீங்க? சார், தோத்து முடியுவேன். கௌதம் சார் பிடிக்கும்.
0: இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடிவாங்க.
3: வந்துட்டோம் சார்.
0: ஓகே
3: சார், திட்டமிட்டு செலவு பண்ணணும் சார்.
0: திட்டமிட்டுனா எப்படி?
3: நம்ம கையில பணம் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம செலவு பண்ணணும் சார். நம்ம அதிகமா செலவு பண்ண கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது.
0: இருக்கிறத வச்சு செலவு பண்ணிக்கணும்.
3: இருக்கிற பட்ஜெட்டை கொண்டு செலவு பண்ணணும் சார்.
0: ஓகே.
3: நானும் அவ்வளோ இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க பிள்ளைங்க படிக்கிறத பொண்ணு டாக்டர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணேன் சார். நான் செலவே பண்ண மாட்டேன், ஹோட்டலே தவற மாட்டேன். வீட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ் கூட வீட்டுல ஏதாவது எல்லாம் செஞ்சு கொடுப்போம்.
0: எல்லாமே செஞ்சிருவீங்க நீங்களே?
3: வீட்டுல ஏதாவது நானும் செய்வேன், ஓய்வு செஞ்சு கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பாப்பா இப்பதான் டாக்டர் ஆச்சு, 4 மாசம் ஆகுது. பையன் படிச்சிருக்காங்க கண் டாக்டருக்கு.
0: ஓகே,
3: அதனால ரொம்ப சிக்கனமா இருக்கிறது ரொம்ப நல்லது சார்.
0: சூப்பருங்க, நன்றி.
4: என்னென்னலாம்
0: பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
4: சிக்கனமா இருக்குது, எங்க வீட்டுக்கு வந்தா தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்படியா, அவ்வளவு சிக்கனமா இருக்கீங்களா? சாப்பிட வேண்டியதுல நம்ம சாப்பிடலாம்ல.
4: அப்படி இல்ல, வர வருமானத்துக்குள்ளதான் நம்ம.
0: ஓகே, அப்படி வரீங்க. ஓகேங்க, ஓகே, சூப்பர். சிக்கனமா இருங்க இதே போல.
4: நன்றி,
0: நன்றி. வணக்கம்.
5: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர் இருந்து. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், சொல்லுங்க ஐயா.
5: ரொம்ப நாள் ஆச்சியா பேசணும்.
0: ஆமா ஆமா,
5: நல்ல தலைப்பா இருக்கும். சிக்கன் நான் எழுதுந்த சிக்கனம் சேமிப்புக்கு வழிவகுக்கும், ஆடம்பரம் அழிவுக்கு வழிவகுக்கும்னு சொல்லிருக்கேன். நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். இதுவரையும் யாருக்கு 46 வருஷம் ஆச்சு மேரேஜ் கல்யாணம் ஆகி, இது

0: வரைக்கும் யாருக்கிட்ட ஒரு ரூபாய் கடன் வாங்கினது இல்ல. என்னுடைய ஸ்ட்ரென்த் நான் சொல்றேன், என்ன கேட்பாங்க என்ன ஸ்ட்ரென்த் வாங்க கடன் வாங்க, யாரும் சண்டை போடுறது கிடையாதுன்னு சில டிப்ஸ் மாத்திரம் சொல்றேன்
1: நானு.
0: இது வந்து நாம சிக்க மாட்டோம் கடனில், முதல் செலவே நமது வந்து சேமிப்பா இருந்துடணும். பசங்களை வந்து சாதா பஸ்லயும் நம்மளும் சாதா பஸ்லயே போலாம், அது வந்து அரசு பள்ளியிலேயே சேர்க்கலாம். நான் அரசு பள்ளியில தான் சேர்த்தேன். அரசு மருத்துவமனைக்கே நம்ம உடம்பு சரியில்லைன்னு அங்கேயே போலாம், எல்லாம் தேவையான பிரசிடன்ஸ் தான் அங்க கிடைக்குது. வந்தது கடைக்கு போனா கூட சரி, பஜார் போகும்போது எது தேவையோ அதை மாட்டம் வாங்கலாம். மின் விசிறி இந்த இதெல்லாம் வந்து தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணது நல்லது. நாளைக்கும் நாம இருப்போம், நாளை என்பது ஒரு வரும் அப்படின்னு மனசுல நினைச்சீங்கன்னா ஒரு பயம் வரும், சிக்கனமா இருப்போம். கடைசியா நான் பசங்களுக்கு சொல்றதெல்லாம், நான் வந்து சிக்கனத்துக்கு வந்து கெட் அப்படின்னு நான் என்னப்பான்னு கேப்பாங்க அவங்க. கேஸ சிக்கனமா வச்சுக்கணும், எலக்ட்ரிசிட்டி சிக்கனமா வச்சுக்கணும், டேப் அடிக்கடி திறந்து விடாதீங்க அப்படின்னு நான் இன்னைக்கு அந்த குழந்தைங்க என்ன குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வாய்ப்புக்கு நன்றியா.
1: நன்றி நன்றி நன்றி. சூப்பர், நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் பேட்டா படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, நாகாஷ் ஆசிஸ் இனோகெங்கா இணைந்து பாடின பாடல். விவேக் வரிகள் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ கோரினால்.
1: எட்டு மணி 36 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. சிக்கனமா இருக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான், என்னென்னலாம் செய்யணும் சிக்கனமா இருக்கிறதுக்கு அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடுல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க,
2: எப்படி இருக்கீங்க ப்ரோ?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க?
2: நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே நான் பெங்களூர்ல டிராவல் பண்ணிட்டு நீங்க பேசுறத பாட்டு எல்லாம்
1: கேக்குறேனா?
2: சூப்பர் சூப்பர்,
1: நன்றி. சொல்லுங்க.
2: நல்ல சாங் செலக்சன்ஸ் எல்லாம் ஆன் ஸ்பாட் செலக்ட் பண்ணது அப்படியா?
1: ஆமா, அப்படிதான்.
2: வேற லெவல். ஓகே,
1: என்ன
2: பொறுத்த வரைக்கும் சிக்கனை நான் மூணு வகையில பண்ணுவேன்.
1: ஓகே.
2: ஒண்ணு, எவ்வளவு விஷயத்தை நான் எப்படி செலவு செய்யறேன் அப்படிங்கறத ட்ராக் பண்ணுவேன் ப்ரோ. உதாரணத்துக்கு நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன செலவு பண்றேன்னா அன்னைக்கு நைட்டு எழுதிடுவேன்.
1: ஓகே.
2: ரெண்டாவது, மந்த் எண்ட்ல நானு அத ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுவேன். எது தேவையற்ற செலவோ அடுத்த மாசம் அந்த
1: அத பண்ண மாட்டேங்க. ஆஹா, இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி
2: இது என்னோட அத்தை சொல்லி கொடுத்தாங்க, அந்த டிப் ஃபாலோ பண்றேன்.
1: ஓகே.
2: ரெண்டாவது, எந்த ஒரு பொருளும் ஆஃபருக்கு போடுறாங்க நான் வாங்குறது இல்ல ப்ரோ.
1: ஓகே.
2: எனக்கு தேவையா இருந்தா மாத்திரம் தான் அது வாங்குவேன்.
1: ஜஸ்ட் பிகாஸ் ஆஃபர் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாம் வாங்க மாட்டீங்க?
2: வாங்க மாட்டேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், வந்து சேல்ஸ் பண்றவங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் நீங்க வாங்குங்கன்னு புஷ் பண்ணுவாங்க, பட் ஐ டோன்ட் பர்சேஸ். ஆமா, அது பண்ணவே மாட்டேன். மூணாவது ப்ரோ, நமக்கு தெரியும் தரமாகவும் இருக்கும் சில இடங்கள், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு, அந்த இடங்கள்ல போய் காசு மிச்சம் பிடிக்கிற மாதிரி சில பர்ச்சேஸ் அப்படிங்கறத பண்ணுவேன். அண்ட் ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்த்தாவே போதும், நம்ம நிறைய சிக்கனமா பண்ணலாம். இப்ப பாருங்க, நல்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஷோ ஆஃப் பண்றதுக்காக மத்தவங்களுக்காக டிரெஸ் 4000-5000 ரூபாய்க்கு வாங்கி போறதுக்கு பதிலா
1: டிரெஸ்
2: கவர் பண்ணி நீட்டா இருக்கிற மாதிரி போட்டுனாலும் அதுவும் ஒரு டிரெஸ் தான் இல்லையா? சோ அந்த ஆடம்பர செலவை நானு முற்றிலும் தவிர்த்துடுவேன்.
1: சிம்பிள்
2: அண்ட் எலிகண்டா இருந்தாவே போதும், நம்ம நல்லா ஒரு லுக் கொடுக்கலாம்.
1: சூப்பர், நிறைய சூப்பர் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, நன்றி.
2: தேங்க்யூ கௌதம் ப்ரோ.
1: வணக்கம். வணக்கம்
3: சார்.
1: வணக்கம்,
3: யாருங்க போகும்போது ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்களா, இந்த சென்ட் இந்த இதெல்லாம் இது பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா, அதெல்லாம் வந்து கட் பண்ணாங்களா? அதே போதும் சார். அதாவது வந்து பாத்தீங்களா, இந்த காலைல போகும்போது ஆபீஸுக்கு போகும்போது சென்ட் போறது இது போறது அது போறது எல்லாம் இருக்காங்களா? ஆமா, அதெல்லாம் வந்து கட் பண்ணாலுமே
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. சிக்கனமாக இருக்கிறதுக்கு என்ன நல்லா செய்யணும் அப்படின்றது தான், அது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறையா சூப்பரான டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார், நிறைய சென்னையில இருந்து பேசுறங்க.
0: சொல்லுங்க
2: சார. குறைக்கிறதுக்கு ரொம்ப பெருசான யோசிக்க தேவையில்ல சார். ஏடிஎம் பணம் எடுத்து வச்சு ஜிபே போன் பே டிஜிட்டல் பரிவர்த்தனை பயன்படுத்தாம பாக்கெட்ல பணம் எடுத்து செலவிச்சாலே செலவு குறைச்சலாம். பெருசா யோசிக்க அவசியமே இல்லை சார்.
0: அருமை.
2: பாக்கெட்ல பணம் எடுத்து நீங்க செலவு பண்ணாலே போதும் சார்.
0: கரெக்டா பணத்தை வச்சு செலவு பண்ணணும். நம்ம ஏடிஎம்லயோ இல்ல ஆன்லைன்லயோ பண்ணோம்னா கணக்கு தெரியாது.
2: போன போன தூக்கி காட்டிட்டே இருந்தீங்க, மாத்திர கிட்ட பணமே இருக்காது, போன் தான் கையில இருக்கும், போன் கூட பேலன்ஸ் இருக்காது.
0: சூப்பர் சூப்பர்.
2: ஏடிஎம்ல டிராப் பண்ணி பையில பணம் வச்சுட்டு பணத்தை செலவு பண்ணி
0: பழைய டெக்னிக்க பழைய முறைக்கே போயிடுங்க அப்படின்றீங்க.
2: இல்ல சார், பழைய முறை போறதுக்கு இல்ல. நீ சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா பழைய முறை பணம் சேவ் பண்ண முடியும்.
0: இல்லனா
2: நம்ம தாத்தாவால அந்த தாத்தா சேவ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து வருமானதுக்கு செலவு தான் ஆயிட்டு இருக்கு.
0: ஆமா
3: சொல்லுங்க. பாக்கதெல்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடாது. நாங்க கையில நான் எங்க ஹஸ்பண்ட் போவோம், என் பொண்ணு வருவா சாரி எடுக்கிறதுக்கு ஜவுளி கடையில. ஆனா அந்த டைம்ல நான் வீட்டுல பாக்கும் போதே கரெக்டா எண்ணி இதான் நம்ம வாங்கணும், அதுக்கு மேல செலவு பண்ண கூடாதுன்னு முடிவோட போவேன் அவர் கூட சேர்ந்து. அங்க போனாக்கா நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும் மதர்ஷால. எந்த செலவுல நம்ம சாரி எடுக்க போறோமோ அந்த கவுண்டர்ல மட்டும்தான் நான் நிற்பேன். மத்ததெல்லாம் போய் நான் பார்க்க மாட்டேன், சும்மா கூட பார்க்க மாட்டேன்.
0: சூப்பர் சூப்பர்.
3: அந்த சமயத்துல போனாக்கா நான் எது வேணுமோ அதை எடுத்துக்குவேன், என் பொண்ணுக்கு எடுப்பேன், எங்க ஹஸ்பண்டுக்கு எடுப்பேன். அதுக்கப்புறம் வெளியில வந்தா ஒரு காஃபி கட்டாயமா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். மற்றபடி சண்டை செலவு பாக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது இதெல்லாம் இருக்க கூடாது. அப்பதான் வாழ்க்கை வந்து நல்ல சிக்கனமா நம்ம சேமிக்கிறதுக்கு வரும். இதெல்லாம் டெய்லி நான் கணக்கு எழுதுவேன். அந்த கணக்கெல்லாம் எழுதிட்டு கடைசியில மந்த்க்குள்ள பார்க்கும் போது எவ்வளவு பண்ணிருக்கோம் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு தகுந்த போல நான் வாழ்க்கையில குடும்பம் பண்ணிருக்கேன். அன்னைக்கும் அதே தான் பண்ணேன், இன்னைக்கு அதே தான் பண்ணேன். இன்னைக்கு வந்து எனக்கு 80 இயர்ஸ்.
0: ஓகே,
3: அதே போல தான் நான் இருக்கிறேன். அன்னை எப்படி இருந்தாலும் அன்னைக்கு இதே போல தான் நான் அன்னைக்கு இருந்தேன்.
0: அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி.
3: கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி,
3: உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றி.
3: ஓகே,
0: ரொம்ப அழகாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு சிக்கனமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. பட் அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. 8:43 கடந்து போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்து தொடர்ந்து பேசுவோம். NGK படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடின பாடல், உமாதேவி வரிகளை யுவன் சங்கர் ராஜாவுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருக்கீங்க வித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட, அப்படியா?

0: அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
4: 8:50 கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க. சிக்கனமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம், சொல்லுங்க.
5: முக்கியமா நாட்டு ருசிக்காக ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். முக்கியமான நாக்கு ருசி இருக்குதுன்னு சாப்பிடுறோம், ஆனா நாக்கு எந்தெந்த ருசியா இருக்குதோ அதெல்லாம் வந்து உடம்பு கெடுதல் சொல்றாங்க டாக்டர் எல்லாம். அது அவாய்ட் பண்ணிட்டாலே போதும் சார். முக்கியமா ஹோட்டல் தான் அவ்வளவு காசாவது.
4: ஹோட்டல்ல அவாய்ட் பண்ணிட்டாவே முடிஞ்சதுன்றீங்க.
5: ஆமா சார், ஏன்னா பூந்தாலே 1000-2000 ஆயிடுது. மிட்நைட் பிரியாணி அதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஹை ரேஞ்சில போகுது. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு போயிடுறேன். மகாநிதி சங்கர் பேசுனா எப்படி இருக்கும்? அவர் ஜஸ்ட் ட்ரை அவர் வாய்ஸ்.
4: வணக்கம் போல. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
6: வணக்கம். நல்லா இருக்கீங்களா கௌதம் சார்?
4: நல்லா இருக்கேன். நீங்க
6: நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சூப்பரா கொண்டு போறீங்க.
4: நன்றி நன்றி.
6: அதான் நீங்க சேமிப்புனா முதல்ல நம்ம வந்து சேமிப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அப்புறம் சம்பளம் வந்தவொடனே அதுக்கு ஒரு தொகை எடுத்து வச்சுக்கணும் சேமிக்கிறதுக்கு. அப்புறம் எது தேவையோ அதை மட்டும் வாங்கணும் சார். கடைக்கு போயிட்டு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது இலவசம் குடுக்கறாங்க சலசலன்னு அதை வாங்கவே கூடாது. அப்புறம் கிடாத பொருள் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சேமிக்கலாம்.
4: விற்பனை
6: கடையில வாங்கலாம் சார். அப்புறம் என்ன வாங்க போறோம்னு சொல்லி லிஸ்ட ரெடி பண்ணிட்டு நம்ம கடைக்கு போகணும்.
4: கடைக்கு போயிட்டு யோசிக்க கூடாது.
6: அப்புறம் வாங்க போற பொருளோட விலைய வந்து ஒரு கடைக்கு 4 கடை விசாரிக்கலாம். நம்ம இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன்ல நல்லாவே விலையோட எல்லாமே போடுறாங்க.
4: நீங்க
6: விசாரிச்சு பாக்கலாம், அதுல எவ்வளவு தரம், எவ்வளவு பேர் அதை வாங்கிருக்காங்கன்னு நினைச்சிட்டு அதை நம்ம வாங்கலாம். அப்புறம் வீட்டுல வந்து மெயினா சமைச்சு சாப்பிடுற பழம் இருக்கணும் சார். சோமேஷ்மே வரக்கூடாது.
4: எல்லாருமே அதேதான் சொல்றாங்க.
6: ஆமா. அப்புறம் ஒரு புது பொருளை வாங்கிட்டு நம்ம வந்து அதை இது பண்றதை விட நம்ம நண்பர்கள் கிட்டயோ இல்ல உறவுகள் கிட்டயோ அதோட வாஷிங் மிஷினோ
4: ஃப்ரிட்ஜோ
6: ஒரு சோபா புதுசா இருந்தா அவங்க நாங்க கடைக்கு போட போறோம் அப்படின்னா நல்ல கண்டிஷன்ல இருந்தா அதை
4: வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கலாம்ன்றீங்க?
6: ஆமா, வாங்கி நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
4: ஓகே ஓகே,
6: அதெல்லாம் நல்லா பண்ணலாம். அப்புறம் வந்து மின்சார உபயோகத்துல ரொம்ப நம்ம சிக்கனம், அதுதான் மெயின் சார். அது பண்ணாலே நமக்கு வந்து பட்ஜெட்ல நிறைய துண்டு விழாம இருக்கும், அது பெரிய விஷயம். அந்தந்த சீசன்ல கிடைக்கிற அந்த பழங்கள் காய்கறிகள் சத்தானதெல்லாம் நம்ம கடவுளை கொடுத்த கொடைதானே, அதெல்லாம் அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். பெரிய ஆடம்பர இதுல போய் வெளிநாட்டு பழங்கள் அது இதுன்னு சொல்லி வாங்குறத விட இது நம்ம நாட்டிலே கிடைக்கிற பழங்களை வாங்கி ஆரோக்கியமா இருக்கும், பணமும் மிச்சமாகும்.
4: கண்டிப்பா
6: இந்த மாதிரி இதை ஆடம்பர செலவு குறைக்கணும். துணிமணிகள்ல கொண்டு இப்ப செருப்பு வாங்குறதுல எல்லாம் பணத்தை கொட்டவே கூடாது சார். செருப்புல நம்ம எப்படி கொஞ்சம் திக்கு போடதான் போறோம், அது ஒண்ணு நம்ம வீடு வச்சு பாதுகாக்க போறது இல்ல. அதனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு அது கொஞ்சம் கம்மியாகும் போது நம்ம அதை துயிர நிலைமையில வந்தா வேற வாங்கதான் போறோம். அதனால அதெல்லாம் பார்த்து
4: சூப்பருங்க. சூப்பர், நன்றி. நிறைய டிப்ஸ் கொடுத்துறீங்க
6: தகவல் சார். தேங்க்யூ சார்.
4: நன்றி நன்றி. வணக்கம்.
7: ஒரு கடமும் இல்லாம இன்னும்

0: ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு பென்ஷன் வருது, ஆர்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வருது. சோ அது மாதிரி நமக்கு இவ்வளவுதான் ஒரு பட்ஜெட் போட்டு
1: கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். நன்றி, நன்றி பகிர்ந்ததுக்கு. ஓகே சூப்பர், நிறைய பேர் நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல ஃபேஸ்புக்லையும் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், பாலு கிருட்டினன், பிரபாகரன், வீரராகவன், அந்தோனிராஜ், பி புஷ்பா, ரங்கராஜன், அதுக்கப்புறம் முகமது மியான், சுளை ரீஜா, மனோகரன், ராமகிருஷ்ண கோவிந்தராஜன், கமலா வரதன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மீரா வெங்கட்ராமன், புண்ணியமன்மேடு வன்னி கணேசன், விஆர் செந்தில் என்ஆர்சி, ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கண்ணன் பி, அதுக்கப்புறம் கந்தன் வள்ளி, அதுக்கப்புறம் திருமிழிசை அஸ்வினி நாகராஜ், பிரபாகரன் பிரபாகரன், இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்காங்க. எல்லாருடைய பதிவும் விரிவாக படிக்க முடியலனால அவங்க யார் யாரெல்லாம் பதிவிட்டிருந்தாங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே படித்தாச்சு. ஸோ ஃபேஸ்புக் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் இணைந்த நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐயோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணி டைம் இது லைன் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த ஷோவில் கண்டிப்பாக நம்ம பேசிடலாம், அதனால் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. இப்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் நம்மளை அப்படியே மனசு குளிர வைக்க வந்துட்டே இருக்குது. மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து பிரதீப் குமார் நித்யஸ்ரீ பாடின பாடல், யுகோ பாரதியுடைய வரிகளில் ஷான்ரோலினுடைய சில கேடு, இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 9:00. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: ஓடையில் வேண்டுமென்றே விழுந்தாயா அல்லது மயக்கம் வந்து விழுந்தாயா என்று குந்தவை வானதியிடம் கேட்க, வேண்டுமென்று எதற்காக விழ வேண்டும், மயக்கம் வந்துதான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர் குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள். காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே. இந்த ஜன்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜன்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன். இந்த ஜன்மம் இத்துடன் முடிந்து போய்விட்டது போல் பேசுகிறாயே. நான் சொல்கிறேன் கேள் வானதி, வீணாக மனதை வருத்தப்படுத்திக் கொள்ளாதே. அருள்மொழிவர்மனுக்கு அபாயம் எதுவும் வந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. சற்று முன் அரண்மனை முற்றத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு சொன்னதையே உனக்கும் சொல்லுகிறேன். அன்றொரு நாள் காவிரி தாய் என் தம்பியை காப்பாற்றினாள். அதுபோல சமுத்திரராஜனும் அவனை காப்பாற்றியிருக்க வேண்டும். சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுவோம். எந்த ஆதாரத்தைக் கொண்டு இவ்வளவு உறுதியாக தைரியம் சொல்லுகிறீர்கள் அக்கா? என் மனத்துக்குள் ஏதோ ஒன்று சொல்லுகிறது. என் அருமை தம்பிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது என் உள்மனத்திற்கு தெரிந்திருக்கும். நான் இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். மனது சொல்வதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அக்கா. உள்மனத்திலும் நம்பிக்கை இல்லை, வெளிமனத்திலும் நம்பிக்கை இல்லை. நீ அப்படி எவ்வளவு தீர்மானமாக சொல்லுகிறாய்? என் உள்மனத்திலும் வெளிமனத்திலும் சில நாளாக ஒரு பிரமை தோன்றிக் கொண்டிருந்தது. தூக்கத்தில் கனவிலும் தோன்றியது. விழித்துக் கொண்டிருக்கும் போதும் சில சமயம் அப்படி பிரமை உண்டாயிற்று. அது என்ன வானதி? தண்ணீரில் தங்கள் தம்பியின் முகம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. என்னை அழைப்பது போலவும் இருந்தது. கனவிலும் இந்த பிரமை அடிக்கடி ஏற்பட்டு வந்தது. அது ஏன் பிரமை என்று சொல்லுகிறாய்? நமக்கு வந்திருக்கும் செய்திக்கும் உன்னுடைய மனத்தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதே. இன்னும் முழுவதும் கேட்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பிரமை என்பதை அறிவீர்கள். ஓடையில் மயக்கம் போட்டு விழுந்தேன் அல்லவா? அப்போது நான் நாகலோகத்துக்கே போய்விட்டேன். அங்கே ஒரு திருமண வைபவம் நடந்தது. யாருக்கும் யாருக்கும் திருமணம்? அதை சொல்ல விருப்பமில்லை அக்கா. மொத்தத்தில் மனத்தில் தோன்றுவதிலும் கனவில் தோன்றுவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தான் இனிமேல் நம்புவது என்று தீர்மானித்திருக்கிறேன். வானதி, நீ சொல்வது முற்றிலும் தவறு. கண்ணால் காண்பதும் காதினால் கேட்பதும் சில சமயம் பொய்யாக இருக்கும். மனத்திற்குள் தோன்றுவதுதான் நிச்சயம் உண்மையாயிருக்கும். கதைகள் காவியங்களிலிருந்து இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் உனக்கு சொல்லுவேன். பிறகு ஒரு சமயம் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்றாள் வானதி. இளவரசி குந்தவைக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது. இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமும் திடீரென்று எப்படி ஏற்பட்டன என்று ஆச்சரியப்பட்டாள். வானதி, இது என்ன அவசரம்? அப்படியே நீ கட்டாயம் ஊருக்கு போக வேண்டும் என்றாலும் சில நாள் கழித்து புறப்படக்கூடாதா? இப்போது நாடெங்கும் ஒரே குழப்பமாயிருக்குமே. உன்னை தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டாமா? எனக்கு என்ன பயமக்கா? கொடும்பாளூரிலிருந்து என்னை அழைத்து வந்த பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர் 4 ஒருவேளையுமின்றி இத்தனை காலம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே என்னை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். அழகா இருக்கிறது. உன்னை அப்படி நான் அனுப்பிவிடுவேன் என்றா நினைக்கிறாய்? உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. எனக்கு பயம் ஒன்றும் இல்லை. கொடும்பாளூர் வானதியை இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்ய துணிய மாட்டார்கள். அதிலும் இளைய பிராட்டியின் அன்பு குகந்த தோழி நான் என்பது யாருக்கு தெரியாது? ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள். போகும்போது அந்த குழந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு இன்னொரு தடவை போய் அவரை சில விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன். அவ்விதம் செய்யலாமா? அவரிடம் எனக்கு கூட வரவேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்படுகிறாயே. இல்லை அக்கா, இந்த தடவை அவரை நான் தனியாக பார்த்து ஜோதிடம் பார்க்க விரும்புகிறேன். குந்தவை மூக்கின் மீது விரலை வைத்து ஆச்சரியப்பட்டாள். இந்த பெண் ஒரு நாளில் ஒரு ஜாம நேரத்தில் இவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டது எப்படி என்று இளவரசிக்கு புரியவே இல்லை. அவள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள். சரி வானதி, உன் விருப்பம் போல செய்யலாம். நீ பிரயாணத்துக்கு செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய். அதற்குள் சிறையில் இருக்கும் அந்த வானர்குலத்து வீரகுமாரனை விடுதலை செய்துவிட்டு வருகிறேன் என்றாள். வானதியை விட்டு பிரிந்ததும் அரசளங்குமரி நேரே பழையாறை சிறைச்சாலைக்கு சென்றாள். காவலர்களை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் அடைபட்டிருந்த இடத்துக்கு போனாள். அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான். சிறையின் உச்சியை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்தான். வான சுடர்களெல்லாம் மானே உந்தனை கண்டு மேனி சிலிர்க்குதடி, மெய்மறந்து நிற்குதடி. குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையை கனைத்த பிறகுதான் அவளை திரும்பி பார்த்தான்.

0: உடனே எழுந்து நின்று, வருக வருக இளவரசியாரே வருக, ஆசனத்தில் அமருக என்று உபசரித்தான். எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள்.
1: இது தங்கள் அரண்மனை, இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி, தங்கள் ஆணை. இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தாங்கள் விருப்பம் போல அமரலாம் என்றான் வல்லவரையன்.
0: ஐயா, உமது முன்னோர்கள் ஆணை செலுத்தி மூவலகையும் ஆண்டபோது வல்லத்து அரண்மனை இவ்விதம்தான் இருந்தது போலும். எங்கள் நகரில் இந்த இடத்தை சிறைச்சாலை என்று சொல்லுவார்கள் என்றாள் இளவரசி.
1: அம்மணி, எங்கள் ஊரில் இப்போது அரண்மனையும் இல்லை, சிறைச்சாலையும் இல்லை. பல தேசத்து அரசர்களுமாக சேர்ந்து அரண்மனை, சிறைச்சாலை எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் 100 வருஷத்துக்கு முன்பு.
0: ஏன் ஏன் வல்லத்து அரண்மனையின் மீது சிறையின் பேரிலும் அவர்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்?
1: எல்லாம் ஒரு கவிஞரால் வந்த வினை.
0: அதெப்படி?
1: என் குலத்து முன்னோர்கள் தென்னாட்டின் பேரரசர்களாக அரசு புரிந்த நாளிலே காலகாலத்தில் கப்பம் செலுத்தாத அரசர்களை அதிகாரிகள் சிறை பிடித்துக் கொண்டு வருவார்கள். அரண்மனை முற்றத்தின் இருபுறத்திலும் அரசர்களை அடைத்து வைக்கும் சிறைகள் இருந்தன. சக்கரவர்த்தி கருணை புரிந்து எப்போது தங்களை வரும்படி சொல்லி அனுப்புவார், மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பலாம் என்று அந்த சிற்றரசர்கள் காத்திருப்பார்கள். பேரரசரை காணும் பேறு அவர்களுக்கு எளிதிலே கிட்டாது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவிஞர்களும் புலவர்களும் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு போவார்கள். சக்கரவர்த்தி முன்னிலையில் பாடல்களை சொல்லி பரிசுகள் பெற்றுக்கொண்டு திரும்பிச் செல்லுவார்கள். அப்போது சிறையில் காத்திருக்கும் சிற்றரசர்கள், அடடா, இந்த புலவர்களுக்கு வந்த யோகத்தை பார், இவர்கள் கொண்டு போகும் பரிசுகளை பார் என்று சொல்லி வியப்பார்கள். ஓஹோ, இந்த புலவன் கொண்டு போவது என் வெண்கொற்ற குடையல்லவா என்பான் ஓர் அரசன். அடடே, இந்த கவிஞன் என் சிவிகையில் அமர்ந்து போகிறானே என்பான் இன்னொரு வேந்தன். ஐயோ, என் பட்டத்து யானையை இவன் கொண்டு போகிறானே என்பான் இன்னொரு மன்னன். இது என் குதிரை, இந்த கவிராயனை என் குதிரை கட்டாயம் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி மகிழ்வான் வேறொரு அரசன். எல்லா புலவர்களுக்கும் கடைசியில் இன்னொரு புலவர் வந்தார். அவர் சிறையில் இருந்த சிற்றரசர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார். கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்கு சென்று இந்த பாடலை சொன்னார். என் கவிகை என் சிவிகை, என் கபசம் என் துவசம், என் கரியீது என் பரியீது என்பரால் பன்கவள மாவேந்தன் வாணன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து. இவ்விதம் இந்த புலவர்கள் பாடிய பாடல் தமிழ்நாடெங்கும் அப்பாலும் பரவிவிட்டது. மக்கள் அடிக்கடி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள். இதனால் எங்கள் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது. எல்லா அரசர்களுமாகச் சேர்ந்து வந்து படையெடுத்து எங்கள் ஊரையும் அரண்மனையையும் சிறைச்சாலையையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள்.
0: எல்லாவற்றையும் அழித்தாலும் அந்த கவியின் பாடலை அழிக்க முடியாதல்லவா? உங்கள் குலம் பாக்கியம் செய்த குலம்தான், அதன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: வாணர் குலத்தின் வீர புகழை கெடுக்க நான் ஒருவன் இப்போது ஏற்பட்டிருக்கிறேன்.
0: இந்த உண்மையை நீரே ஒப்புக்கொள்ளுகிறீர் அன்றோ?
1: ஒப்புக்கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? அடிமைத்தனங்களுக்குள்ளே பெண்ணடிமை மிகப் பொல்லாதது. ஒரு பெண்மணியின் வார்த்தையை கேட்கப் போய் என் முன்னோர்களின் குலப்புகழுக்கு நான் மாசு தேடிக்கொள்ள நேர்ந்தது. ஓடி ஒளிந்து மறைந்து திரிந்து உயிர் வாழ நேர்ந்தது. என் கோபத்தையெல்லாம் அந்த வைத்தியர் மகனை கொன்று தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தேன். அதற்கும் ஒரு தடை வந்து குறுக்கிட்டு விட்டது.
0: ஐயா, வைத்தியர் மகன் பினாகபாணி மீது உமக்கு ஏன் அவ்வளவு கோபம்?
1: கோபத்துக்கு வேண்டிய காரணம் இருக்கிறது. நல்லாளை பிடித்து என்னோடு கோடிக்கரைக்கு அனுப்பினீர்கள். அவன் என் காரியத்தையே கெடுத்து விட இருந்தான். அது போகிறதென்றால், சற்று முன் இந்த ஊர் வீதியில் அவன் என்னை பகைவர்களின் ஒற்றன் என்று சொல்லி பழுவேட்டரையர்களிடம் பிடித்துக் கொடுக்க பார்த்தான். அங்கிருந்து தப்பி வந்தால் அரண்மனை முற்றத்தில் 1000-10000 பேருக்கு எதிரில் என்னை பழுவூர் ராணியின் ஒற்றன் என்று குற்றம் சாட்டினான்.
0: வல்லத்து இளவரசரே, அது உண்மையல்லவா?
1: எது உண்மையல்லவா?
0: நீர் பழுவூர் ராணி நந்தினி தேவியின் ஒற்றன் என்று பினாகபாணி குற்றம் சாட்டியதை கேட்கிறேன். உண்மையை சொல்வீரா?
1: நான் உண்மை சொல்லுவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் தேவி.
0: ஆஹா, அது என்ன விரதம்? அரிச்சந்திர நதிக்கரையில் பழுவூர் ராணியை பார்த்ததிலிருந்து அப்படிப்பட்ட விரதம் எடுத்துக்கொண்டீரோ?
1: இல்லை இல்லை, அதற்கு முன்னாலேயே இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் உண்மைக்கு மாறானதை சொல்லிக் கொண்டிருந்த வரையில் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் வாய் தவறி இளவரசர் நாகைப்பட்டினத்தில் பத்திரமாயிருக்கிறார் என்று சொன்னேன். ஒருவரும் நம்பவில்லை. கேட்டவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள்.
0: எவ்வளவு தவறான காரியத்தை செய்தீர்! உம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பாததே நல்லதாய் போயிற்று. நம்பியிருந்தால் எவ்வளவு பிசகாக போயிருக்கும்!
1: இனிமேல் எப்போதும் இத்தகைய தவறு

0: நேரவே நேராது. உமது வாக்குறுதிக்கு மிக்க நன்றி.
1: என்ன வாக்குறுதி கொடுத்தேன்?
0: இனிமேல் தவறு ஏதும் நேராமல் நான் இட்ட காரியத்தை செய்வதாக.
1: கடவுளே, அப்படி நான் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. போதும், என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள், என் வழியே போகிறேன்.
0: அப்படியானால் உமக்கு விடுதலை கிடையாது, இந்த சிறையிலேயே நீர் இருந்து வர வேண்டியதுதான் என்றாள்.
1: வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான்.
0: நீர் எதற்காக சிரிக்கிறீர்? நான் சொல்வது வேடிக்கை என்றா?
1: இல்லை தேவி, இந்த சிறையிலிருந்து தாங்கள் என்னை விடுதலை செய்யாவிட்டால் நான் இதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாதா?
0: இளவரசி ஒரு கணம் வந்தியத்தேவனை தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு, ஐயா, நீர் கெட்டிக்காரர்தான், அதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வதில் மிக கெட்டிக்காரர். பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பிச் சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா என்றாள்.
1: அப்படியானால் நீங்களே கதவை திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள்.
0: நானே இந்த சிறையை திறந்து விடலாம், அல்லது நீரும் தப்பிச் செல்லலாம். ஆனால் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து நீர் தப்ப முடியாது.
1: சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்லுகிறீர்களா?
0: இல்லை இல்லை, அதுவும் உமக்கு லட்சியமில்லை. பாதாள சிறைவாசலில் காத்திருக்கும் புலிகளையும் வென்றுவிட்டு தப்பிச் சென்று விடுவீர்.
1: பின்னே எந்த சிறையை சொல்லுகிறீர்கள்?
0: என்னுடைய இதயமாகிற சிறைச்சாலையைத்தான் சொல்லுகிறேன்.
1: தேவி, நான் வீடு வாசலற்ற அநாதை. என்னுடைய குலப்பெருமையெல்லாம் பழங்கதை, கவிஞர் கற்பனை. தாங்களோ மூன்று உலகையும் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி.
0: யார் கண்டது? இந்த சோழகுலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதை ஆகலாம்.
1: ஆயினும் இன்றைக்கு தாங்கள் இந்நாட்டில் இணையற்ற அதிகாரம் படைத்தவர். சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதல் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க துணிய மாட்டார்கள்.
0: இதெல்லாம் உண்மையாயிருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும்?
1: அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம், தாங்கள் நெஞ்சின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிட்டீர்கள்?
0: அதிலேதான் என்ன தவறு?
1: நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: களிப்பில மெருகும் சோகத்தில வாட்டமும் வானதியின் புறத்தோற்றத்துல காணப்பட்டது போல சுபாவத்தில முரண்பாடுகளை அதிநுட்பமா உணர்த்திக்கிட்டு வரார் ஆசிரியர். இந்த கட்டத்துல பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துல பத்திரமா இருக்கார் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா அந்த ஓடக்கார பெண் தங்கிட்ட 1000 உயிர்கள் இருந்தாலும் அத்தனையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வாளாமே? இந்த செய்தி வேதனை அளிக்குது. இது இப்படி இருக்க தன்னை அடிக்கடி நந்தவனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்தரங்கம் பேசி வந்த இளைய பிராட்டி இப்போதெல்லாம் தனிமையை நாடுறாங்க. அது மட்டுமா, சுத்தி இருக்கிற எல்லாருமே கூடி கூடி பேசுறாங்க. எல்லாமே மர்மமா இருக்குது. மொத்தத்துல அடைக்கலமா வந்த இடமே சிறைச்சாலை போல ஆயிட்டுது. அடுத்த காட்சியை சிறைச்சாலையிலேயே அமைச்சிட்டார் கல்கி. மாதோட்ட சிறையோ பழையாறை சிறையோ, ஏன் தஞ்சாவூர் நிலவரையோ, கப்பலின் அடித்தளத்துல இருண்ட அறையோ, இதிலுமே குந்தவையின் நினைவோடையே இருந்துகிட்டு வர வல்லவர் எனக்கு என்ன குறை? பல காரணங்களால வேற யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேனு அனிருத்தர வேண்டினா குந்தவை. அவரோ வந்தியத்தேவன் தான் பொருத்தமான ஆள்னு சொல்லிட்டார். ராஜாங்க விஷயம் ஏற்பாடு பண்றவர் பேரரசின் முதன் மந்திரி. தன் உள்ளத்தை திறந்து காட்ட வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சுவாரஸ்யமான கட்டத்துல இருக்கும்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: ஒன்பது மணி 16 நெருங்கிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் உயிரே படத்திலிருந்து. ஏஆர் ரஹ்மான், அனுராதா, ஸ்ரீராம், ஃபெபி, அனுபமா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில. கேட்டணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் குரல்ல, கலைக்குமார் வரிகள், இசை ராஜ்குமார் இசையில.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: ஒன்பது மணி 28 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பிரியமுடன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், ரவிசங்கர் வரிகள, தேவா இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

9:40 கடந்து போயிட்டு இருக்கு. நினைவிருக்கும் வரை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிஹரன் குரலில் பழனி பாரதி வரிகளில் தேவாய். சில நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பழனி பாரதி வரிகளில் தேவாய். சில வந்துட்டே இருக்கு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:51 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கன்னிதிரையை தோன்றினால் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகள தேவா இசையில கேட்டணிந்திருங்க. விவேத் பாரதி தமிழ் FM 102.3.

9:56 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் மறுமலர்ச்சி படத்திலிருந்து ஹரிஹரன் அமிர்தா பாடின பாடல். வாலி வரிகளில் சி ராஜ்குமார், இசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம், அதை நான் இங்கே இருந்து பிளே பண்ணுவேன். ஸோ நான் ரெடியாக இருக்கேன், நீங்களும் ரெடியாக உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். அதுக்கு 9444001023 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். 9444001033 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்புங்க. இப்போதைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாடலை கேட்டு முடிங்க. அடுத்து நம்மளுடைய நேயர்களுடைய பாடல்களை ப்ளே பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படியே ஒருத்தர் பாடலாக நான் ப்ளே பண்ணுறேன். வெற்றி கொடி கட்டு படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாயிசையில் கேட்டு நினைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 8 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய முதல் நேயர் விருகம்பாக்கம்லேருந்து ஜெயபிரகாஷ் கேட்டிருக்காரு. ஜீன்ஸ் படத்திலேருந்து கண்ணோடு காண்பதெல்லாம் தான் அவர் கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல். நித்யஸ்ரீ குரல்ல வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒரு சூப்பரான பாடல் ஜீன்ஸ் படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 13 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து ஜி எஸ் ஹரிஷ், ஜி எஸ் ஜோஷிகா, சேகர், சத்யா இவங்களாரும் சேர்ந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் மதராசி படத்திலிருந்து தங்கப்பூவே அப்படின்ற பாடலை தான் கேட்டிருக்காங்க. ரவிஜி குரல்ல, விவேக் வரிகள், அனிருத் ரவிச்சந்திரனுடைய சில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: பத்து மணி 20 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் காட்டுப்பாக்கத்திலிருந்து வினோத் கேட்டிருக்காரு. அவர்

இருக்கக்கூடிய பாடல். நிலாவே வா படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் அப்படின்ற பாடல். ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகள், வித்யாசாகர் இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

மயிலாப்பூர்லேருந்து சரண்யா அப்படின்ற நேயர் கேட்ட பாடல் தான் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் காட்டுப்பாக்கத்துலேருந்து வினோத். ஸோ அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் தொட்டி ஜெயா படத்திலேருந்து உயிரே என் உயிரே அப்படின்ற பாடல். கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான

பம்மல் காமராஜபுரம்லேருந்து புஷ்பா அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து முதல் முதலாய் அப்படின்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் சுஜாதா சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். ஆர் ரவிசங்கர் வரிகளில் சிற்பி இசையில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு அணிந்துருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 37 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. மேற்கு மாம்பழத்திலிருந்து ராமகிருஷ்ணன் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு காதல் என்ற பாடல், கமல்ஹாசன் எஸ் சாணிக்கு இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலி வரிகளில் இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சவுகார்பேட்டையிலிருந்து சோனியா சர்வேஷ் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ராம் படத்திலேருந்து ஆர் ஆர் இராரோ அப்படின்ற பாடல். கேஜே எஸ்தாஸ் குரலில் ஸ்னேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வந்துட்டு இருக்குது. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
5: பத்து மணி 49 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சென்னை சந்தோஷபுரம்ல இருந்து மோகன் ரங்கன் பத்மாவதி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து ஒரு காதல் என்பது அப்படின்ற பாடல விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானுக்கு இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகள் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் ஆலந்துள்ளந்து கோமதி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் வசூல் ராஜா MBBS படத்திலிருந்து காடு திறந்த அப்படின்ற பாடலை தான் கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் சாதனா சரகம் பாடின பாடல், வைரமுத்து வரிகளை பரத்வாஜ் இசையில. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்கு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோட வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்.

0: மனசு மயங்கும்.
1: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். எஸ், இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில சித்ரா அவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஆத்தா உன் கோவில் இல்லை திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல, காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அதிகாரி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வாலி வரிகளில் கங்கை அமரன் அவர்களுடைய இசையில் பாடல்கள் கேட்டு முடித்தோம். நேரம் 11:22 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ, சித்ரா அண்ட் பானுமதி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:33 ஆயிட்டு இருக்கு. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில் பிரைஸ் உடன் வரிகளில் இளையராஜா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:54 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிற பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பி சுசிலா அவங்களுடைய குரலில், மு மித்தா அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

உன் மனதை எந்தன் வசந்தா வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா ஆடை கொஞ்சம் அசைந்தா மலை ஆடை கொஞ்சம் அசை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா அமகசதா

சன்னம் தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நாம் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

சின்ன அரும்புகள் செய்யும் குறும்புகள் சொல்ல சொல்ல இந்த உள்ளம் இனித்திடும். அள்ளி எடுக்கையில் துள்ளி குதித்திடும், முத்தம் கொடுக்கையில் மூக்கை.

பிள்ளை குட்டிகள் பத்து ஜீனிசு இவை அத்தனையும் வந்து பரிசு நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. நான் கண்ணன் தானி காட்டு ராஜா என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை என் கொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

ஜாதி இனம் இல்லை. அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள்

ஆறும் நான் தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

பாலை மரப்பட்டை போல பயிரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நின்றுதங்க வீட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு பழுத்த பார்த்து நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உணவு.

அப்படியா? தாய் விரிச்சு படுக்கையிலே பாவி மனம் தாடுது, தாய் பறிக்க கொடி இருக்கு கை இரண்டும் நீளுது. கிளங்குறையே தனியா முதுகுறையே விட்டா, இள வயசு வருமா இரல்கள் மேல பத்தா.

அறுவடையை தேடுது.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ஊர்ல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சிக்கொடி வாசனப்பட வேணும், வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மங்கலம். ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் டபுள். முதலில் வாரணமுகவா, கோட்டீஸ்வரய்யர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரசாட்ச பரிபாலய என்ற சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டீர்கள். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் தபில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்பளை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மணிகிருஷ்ண சுவாமி அவர்களின் குரலில்.

சத சச்சயது சத்யேனானேன நஹ சர்வே யாந்து நாஷம் உபத்.

நேரம் 5:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:28. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.